இனிமையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோர் குரல்களில் அஞ்சலி.

நேரம் 5:39. ராகமாய் தாழமாய் ஏழு செய் கீதமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பவதாரணி மற்றும் குழுவினர் குரல்களில் காதலுக்கு மரியாதை.

நேரம் 5:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில் பிரியசகி.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 8 நாள், 2026 செப்டம்பர் மாதம் 25 நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல் குரள முத்தத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: ஒருவர் எதிரே இருக்கும் போது அவரை பற்றி கண்மண் தெரியாமல் பேசினாலும் பேசலாம். ஆனால் அவர் எதிரில் இல்லாத போது பின் விளைவுகளை நோக்காமல் அவரை பற்றி பழித்துரைக்க கூடாது. குறள் எண் 184, அதிகாரம் புறங்கூறாமை.
1: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும்

ஒருவர் எதிரே இருக்கும்போது அவரை பற்றி கண்மண் தெரியாமல் பேசினாலும் பேசலாம். ஆனால் அவர் எதிரில் இல்லாத போது பின் விளைவுகளை நோக்காமல் அவரை பற்றி பழித்துரைக்க கூடாது. குறள் எண் 184, அதிகாரம் புறங்கூறாமை.

சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவைக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வு

துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை அங்கு அப்பகுதியில் நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் ஆர். கணேச நேரு அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் காலை 7:00 தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப. இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ். முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி.

8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழ வழிமுறைகள் என்னென்ன. 9:30 10:30 11:30 12:30 1:30 4:02 4:30 5:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

9:35 தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று, 10:02 மற்றும் 10:35 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், 11:02 11:35 மணித்திருநாடு, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:35 ஸ்நேகிதியே, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் எது, 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 1:35 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்டம் சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து உடல் ஆரோக்கியமும் விதவிதமான டயட் வகைகளும். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 3:30 திரை அருவி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

4:07 4:35 பொதிகை தும்பி, 5:02 5:35 படமும் பாடலும். 1996 வருடம் வந்த பாடல்கள் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 7:35 அறிவியல் தகவல்கள், மனநலத்திற்கான மரபணு சிகிச்சையின் எதிர்காலம், 8:05 ஊரும் உறவும் ராமன் பிறப்பு வில்லுப்பாட்டு, வழங்குவோர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பிய எழுத்ததிகார உரைகள் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள் கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள், இதில் விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி தொழில்களில் எனைத்தானும் நல்லவை கேட்க ஏத்துவக்கும் இன்பம் உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
1: தேந்தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவர் அவர். வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புரவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள் மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்கலையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுநீரை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு

0: அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவர்க்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிருளை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திரு நாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியை அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இந்தியில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றுக்கும் விளைவு நிச்சயம் உண்டு. ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதன் விளைவுகளை பற்றி ஆராய்ந்துவிட்டு செய்வதே நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுதா ரகுநாதன் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நடந்து முடிந்த எதையும் கவனிக்காதே, இனி நிகழ இருப்பதில் கவனமாக இருந்தால் மட்டுமே நமது பாதை சீராகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராதாமாணிக்கம் குரலில்

அவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வேளாங்கண்ணி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடுலாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பருத்தியில தத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, வெள்ளை, அசுவினி, இலைப்பேன், சிவப்பு நாவாய்ப்பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளும், புள்ளி காய்ப்புழு, அமெரிக்கன் காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்ற காய்ப்புழுக்களும் தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன. பருத்தி பயிரிடும் போது ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக தொழுவுரம் 25 டன் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 250 கிலோ இடுவதால் தண்டு குன்வண்டி

0: தாக்குதலை குறைக்கலாம். பருத்திய வருடத்துல ஒருமுறை மட்டும் பயிர் செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். பருத்தி வயலுக்கு அருகில உள்ள வெள்ளை ஈ தாக்கக்கூடிய கத்தரி, தக்காளி, வெண்டை, சூரியகாந்தி வயல்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கிலோ பருத்தி விதைக்கு இமிட்டாக்ளோபிட் 70 WS 7 கிராம் என்ற அளவுல விதை நேர்த்தி செய்து விதைப்பதால சாறுபுரிஞ்சு பூச்சிகளான தத்துப்பூச்சி, அசுவினி, இலைப்பேன் போன்ற பூச்சிகளை 45 நாட்கள் வரை கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சி தாக்குதல் தென்பட்ட உடனே தாக்கப்பட்ட செடிகள் மற்றும் களை செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். தண்டு குன்வண்டின் தாக்குதலால காய்ந்து போன செடிகளை வேரோட பிடுங்கி அழிக்க வேண்டும். தாக்குதலுக்கு உள்ளான செடிகளை அறுவடைக்கு பின்னாடி எரித்து விட வேண்டும். பயிர் வகைகளை ஊடுபயிராக பயிரிட்டு நன்மை செய்யும் பூச்சிகளை அதிகப்படுத்தலாம். பொறிப்பயிராக கேந்தி பூவை பயிரிட்டு அமெரிக்கன் காய்ப்புழுவின் அந்துப்பூச்சியை கவர்ந்து அதோட முட்டையை பொறுக்கி அழிக்கலாம். மஞ்சள் ஒட்டும் பொரிய வைத்து வெள்ளை ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு அமெரிக்கன் காய்ப்புழு மற்றும் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை இனக்கவர்ச்சி பொறி 5 என்ற அளவில் வைத்து அந்துப்பூச்சியை கவர்ந்து அழிக்கலாம். கண்ணாடி இறக்கை பூச்சி இறை விழுங்கிகளை 100,000 என்ற அளவில் 6, 13 மற்றும் 14 வாரங்களில் விட வேண்டும். முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரம்மா ஒரு ஏக்கருக்கு 25 cc என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் விதைத்த 45ஆம் நாள் முதல் விட வேண்டும். மாவு பூச்சியின் தாக்குதல் குறைவாக இருக்கும்போது தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெய் 2% அல்லது வேப்பங்கொட்டை பருப்பு சாறு 5% அல்லது மீன் எண்ணெய் சோப்பு 25 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். ஒட்டுணிகள் மற்றும் இறை விழுங்கிகள் அதிகமாக இருக்கும்போது பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, அசுவினி, இலைப்பெண் போன்றவற்றின் சேதம் அதிகமாக இருக்கும்போது இமிட்டாக்ளோபிரேட் 17.8 SL 100 முதல் 125 mL, தயோமிதாக்சம் 25 WG 100 கிராம் இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை இலைகள் நன்கு நனையும்படி கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மாவு பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு ப்ரோபனோபாஸ் 50 EC 800 mL என்ற அளவில் ஒட்டும் திரவம் 200 mL கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு செடி முழுவதும் நன்கு நனையும்படியும் மாவு பூச்சியின் மீது படும்படியும் தெளிக்க வேண்டும். வெள்ளை ஈக்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது இமிட்டாக்ளோபிரேட் 17.8 SL 100 முதல் 125 mL அல்லது தயோமிதாக்சம் 25 WG 200 கிராம் இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு குளோர்பைரிபாஸ் 50 EC மருந்தை 1200 mL என்ற அளவில் தண்ணீரில் கலந்து விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் தண்டுப்பாகம் நனையும்படி ஊற்றி பின்னர் மண் அணைப்பதினால் தண்டு குன்வண்டின் தாக்குதலை குறைக்கலாம். அமெரிக்கன் காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழு தென்படும் போது ஒரு ஹெக்டருக்கு குளோரான்ட்ரானிலிப்ரோல் 18.5 SC 150 mL அல்லது இண்டாக்சிகார்ப்பு 14.5 SC 500 mL இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதல் அதிகமாகும் போது ஒரு ஹெக்டருக்கு எமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 190 முதல் 220 கிராம் அல்லது குளோர்பைரிபாஸ் 50 EC 1000 முதல் 1200 mL என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இரவை மக்காச்சோள பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் தோல் உரம் அல்லது மக்கிய தேங்காய் நாரை சமமாக கடைசி உழவிற்கு முன் சீராக இட்டு அதனுடன் 500 மில்லி அசோஸ் பயிரிலம் கலந்து நன்கு உழவு செய்ய வேண்டும். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை, மணி, சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். இல்லையெனில் பொது பரிந்துரையான ஒரு ஹெக்டருக்கு 135 கிலோ தழை சத்து, 62 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்துக்களை பொதுவாக அளிக்க வேண்டும். அடியுரமாக கால் பகுதி தழை சத்து, முழு அளவு மணி மற்றும் சாம்பல் சத்து விதைப்பதற்கு முன் இட வேண்டும். பார்களில் 6 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் குழி எடுத்து உரங்களை போட்டு 4 சென்டிமீட்டர் வரை மண் கொண்டு மூட வேண்டும். அசோஸ் பயிரிலம் நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்தினால் 100 கிலோ தழைச்சத்து மட்டுமே அளித்தால் போதும். தமிழ்நாடு வேளாண் துறை உருவாக்கிய நுண்ணுர கலவையை 12.5 கிலோ மணலுடன் கலந்து ஒரு ஹெக்டருக்கு அளிக்க வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ வீதம் நுண்ணூட்ட கலவையை ஊட்டமேற்றிய தொழு உரமாக அளிக்க வேண்டும். ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்க 1:10 என்ற விகிதத்தில் நுண்ணூட்ட கலவை மற்றும் தொழு உரத்தை கலக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தில் கலந்து 1 மாதம் நிழலில் வைத்து பயன்படுத்த வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட

0: நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 49 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமலட்சுமி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பாபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் மூலிகை செல்வம் நிறைந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தமிழ்நாடு மூலிகை செல்வம் நிறைந்த மாநிலம். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 2000க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை வீட்டு தோட்டங்களில், கிராமப்புறங்களில், மலைகளில், காடுகளில் எளிதில் கிடைக்கின்றன. இயற்கையான மருந்துகளாகவும் தினசரி ஆரோக்கிய பாதுகாப்புக்கும் இவை மிகவும் பயனுள்ளவை. தமிழ்நாட்டில் பொதுவாக காணப்படும் சில முக்கியமான மூலிகைகள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள். துளசி காய்ச்சல், சளி, இருமல், மூக்கடைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. துளசி இலையை மிளகுடன் கசாயமாகி குடிப்பது சிறந்தது. நிலவேம்பு, காய்ச்சல், குறிப்பாக டெங்கு மலேரியா போன்றவை ஜலதோஷம், கல்லீரல் பாதுகாப்பு. நிலவேம்பு குடிநீர் பிரபலமானது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர்

0: இனி வருவது சூழல் ஒளி, வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நாம் இன்று காண இருப்பது வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு என்பது சுற்றுச்சூழலில் அதிகளவு பாதிப்புகளை உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் சரியான திட்டமிடல் மற்றும் இயற்கை சார்ந்த முறைகள் போன்றவற்றை நாம் செயல்படுத்துவதன் மூலம் பேரழிவினை நாம் தடுப்பதோடு அதை கட்டுப்படுத்தவும் முடியும். வெள்ளக்காலங்களில் வெள்ள நீர் நிலத்தின் மீது அடித்து செல்லும் போது மண்ணின் மேலடுக்கில் உள்ள நல்ல வளமான மண்ணும் அடித்து செல்லப்படுகிறது. இதனால் மண்ணின் வளம் பாதிக்கப்படுவதோடு தாவரங்களின் வளர்ச்சியும் பாதிப்படைகிறது. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் குப்பைகள் போன்றவை வெள்ள நீருடன் கலந்து அருகில் உள்ள ஆறுகள், குளம், குட்டை, கண்மாய், ஏரி போன்ற நீர் நிலைகளில் கலந்து அவற்றை மாசுபடுத்துகிறது. மாசடைந்த நீரானது மண்ணிற்குள்ளும் ஊடுருவி நிலத்தடி நீர் ஆதாரங்களையும் பாழ்படுத்துகிறது. வெள்ளப்பெருக்கால் நீர் நிலவாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களும் அழிக்கப்படுகிறது. நீரில் தொடர்ந்து தாவரங்கள் மூழ்கியிருப்பதால் அவை அழுகிவிடுகின்றன. வெள்ளம் வடிந்த பிறகு நீருடன் அடித்து வரப்பட்ட திடக்கழிவுகள் அங்கேயே தங்கிவிடுவதால் நீர்நிலைகளும் மற்றும் விவசாய நிலங்களும் கெட்டுவிடுகிறது. தேங்கி கிடக்கும் வெள்ள நீரில் கொசுக்கள் போன்ற பூச்சிகள் பெருகுவதால் மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் மனிதர்களை தாக்குகின்றன. இதற்கு தீர்வாக நதியோரங்கள் மற்றும் மலைச்சரிவுகளில் நாம் மரங்களை நடுவதன் மூலம் மண் அரிப்பை தடுக்கலாம். இயற்கையாகவே உள்ள சதுப்பு நிலங்கள் போன்ற ஈர நிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தின் அழிவை தடுத்து அதனை மட்டுப்படுத்த முடியும். ஆறுகள், ஏரிகள், கண்மாய் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துவதன் வாயிலாக அதன் நீர்பிடிப்பு திறனை நாம் உயர்த்த முடியும். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதன் வாயிலாக வெள்ள நீர் எளிதில் வடிய வழி ஏற்படும். தடுப்பணைகளை கட்டி வெள்ள அபாயத்தை குறைக்கலாம். செயற்கைக்கோள் தரவுகளை கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி, வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நோக்கி போகிற அடியோட இந்த நாள் தொடங்குது. அந்த வகையில் இன்றைக்கு உங்ககிட்ட வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தென் மாவட்டங்களில் லாபகரமாக தொடங்கப்படக்கூடிய நடுத்தர சிறு தொழில்களை பற்றி தினந்தோறும் ஒரு தொழிலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். பரவலாக தென் மாவட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் முக்கிய இடங்களிலும் ரெடிமேட் துணிகள் தயாரிப்பு, அதாவது ஆயத்த ஆடைகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சட்டைகள், பெண்களுக்கான நைட்டி, அவர்களுக்கான உடைகள், பாவாடைகள் போன்ற பல்வேறு பொருட்கள்

அவ்வப்போது நன்றாக விற்று தீர்ந்து விடக்கூடிய பொருட்களை இப்போது பலர் தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இது லாபகரமாக இருக்கிறது. அதிக முதலீடும் தேவையில்லை. இவற்றிற்கு தோராயமாக 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை ஆரம்ப முதலீடு தேவைப்படும். கண்டிப்பாக தொழில் முனைவோர் கட்டிங், டெய்லரிங், எம்பிராய்டரி என்று சொல்லக்கூடிய இந்த 3 கலைகளையும் கற்று வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நிறுவனத்தில் 10 முதல் 12 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கலாம். வருடத்திற்கு 25 முதல் 30 லட்சம் வரை வருவாய் ஈட்டக்கூடிய அருமையான துறையாகும் இது. திட்டத்தின் விவரங்களை பற்றி இப்போது நாம் அறிவோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்றால் மீதம் பணிபுரிவோர் 4 மணி நேரமாவது ஓடி என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச நேரம் வேலை எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 முதல் 200 ஆடைகளை, மாதத்திற்கு 3000 முதல் 5000 துணிகளை உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு குறைந்தபட்சம் 500 முதல் 1000 சதுரடி பரப்புள்ள இடம் வாடகைக்கு எடுக்க வேண்டும். இயந்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல இயந்திரங்கள் 15000 கிடைக்கிறது. 8 அலகுகள் வாங்கலாம், 1,25,000 ரூபாய். ஓவர்லாக் இயந்திரம் 3 அல்லது 4 நூலை பயன்படுத்தக்கூடியது. இது 22,000 முதல் 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். பிளாட்லாக் இன்னர்லாக் இயந்திரம் 1 யூனிட், இது 30,000 முதல் 35,000 வாங்கலாம். துணி வெட்டும் இயந்திரம் 1 அலகு 15,000. கனரக நீராவி இஸ்திரி பெட்டிகள் 2 10,000. வெட்டும் மேசைகள், நாற்காலிகள் மற்றும் கருவி தொகுப்புகள் 25,000. ஆக மொத்தம் 2,25,000 ரூபாய்க்கு இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 10 பேராவது நாம் வேலை கொடுக்க வேண்டும். அப்படி வெட்டுபவருக்கு, மேற்பாளையாளருக்கு ரூபாய் 15,000 முதல் 20,000 ரூபாய் சம்பளம். திறமையான இயந்திர இயக்குநருக்கு ஒருவருக்கு 10,000 முதல் 12,000 வரை சம்பளம். உதவியாளர் சரிபார்ப்பாளருக்கு 7,000 முதல் 10,000 ரூபாய் சம்பளம். ஆக மொத்த மாத சம்பளம் ரூபாய் 1,09,000 ரூபாய் வரை தேவைப்படும். இப்போது ஆரம்ப காலத்தில் மூலதனம், அதாவது துணிகள் வாங்க வேண்டும், பொத்தான்கள், நூல் போன்ற பல பொருட்களை நாம் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்குவதற்கு மினிமம் குறைந்தபட்சம் 1,5 லட்சமாவது முதலீடாக போட வேண்டும். பணியாளர்களுக்கு சம்பளம் 1,10,000 ரூபாய், வாடகை மற்றும் மின்சார கட்டணம் 15,000 ரூபாய், இதர செலவுகள் 10,000 ரூபாய். ஆக மொத்தம் மூலதனம் 2,85,000 ரூபாய் ஆகும். இந்த 2 லட்சம் மினிமம், இந்த 2,85,000 ரூபாய் இருந்தால்தான் மினிமம் 8 முதல் 12 மணி நேரம் மாதம் 26 நாட்கள் சிறப்பாக அந்த நிறுவனம் நடைபெறும். வருடத்திற்கு 36 லட்சம் வரை இதில் சேல்ஸ், விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவு 32 லட்சம், மீதி 4 லட்சம் ரூபாய் வரை இதற்கு வருட லாபமாக கிடைக்கும். ஆரம்பத்திலேயே அதனுடைய லாபமாக 40,000 முதல் 60,000 வரை கிடைக்கும். 50 முதல் 60% லாபம் இதில் ஈட்டலாம். கிராமப்புறங்களிலே வேலைக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். இதற்கு சிறு தொழிலாக பதிவு செய்துவிட்டால் அரசாங்கத்தினுடைய 20க்கு மேற்பட்ட கடனுதவி திட்டங்களிலே உடனுக்குடன் குறைந்த வட்டியிலே கடனுதவி கிடைக்கும். இந்த தொழில் செய்வதன் மூலம் தங்களுடைய பகுதிகளையே விற்பனை செய்யலாம். அல்லது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் போன்ற பெரிய ஊர்களில் உள்ள வியாபாரிகளுக்கு அனுப்பியும் விற்கலாம். பலர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இதுபோல் மொத்தமாக தயாரிப்பவர்கள் பம்பாய் வரை அவருடைய துணிகளை அனுப்புகிறார்கள். அங்கே தென் மாவட்டங்களில் தயாரிக்கக்கூடிய பெட்டி கோட்டுகள், அங்கே தயார் பண்ணக்கூடிய நைட்டிகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சிறு குழந்தைகளுக்கான பேண்ட்டுகள் என்று ஏராளமான ஆயத்த ஆடை பொருட்கள் தயாராகி தமிழ்நாடு முழுவதும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இங்கே நமது தமிழ்நாட்டில் இதற்குரிய மூலப்பொருள் குறைந்த விலையில் கிடைப்பதாலும், வேலைக்கு குறைந்த விலையில் பணியாளர்கள் உடனுக்குடன் கிடைப்பதாலும், எந்த பொருளும் எந்த மூலப்பொருளும் எப்போதும் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருப்பதாலும், தயாரித்த பொருளை உடனுக்குடன், காலையிலே தயாரித்தது மதியம் 12 மணி 1 மணிக்கு பேக்கிங் செய்யப்பட்டு

0: ஆம்னி பஸ்களிலும் லாரிகளிலும் ரயில் மூலமும் அனுப்பப்பட்டு அடுத்த நாள் மும்பாய், பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களுக்கு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்துக்குள் போய் சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலுமே நூற்றுக்கணக்கான வகை ரெடிமேடு துணிகளை தயாரிப்பது லாபகரமாக தொழிலாக இருக்கிறது. காலம் செல்ல செல்ல புதிய இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் வாங்கினால் நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு யூனிஃபார்ம் தைப்பதற்கும் ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலமும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த பெரிய ரிஸ்க்கும் இல்லாத மூலப்பொருள்கள் 365 நாளும் கிடைக்கக்கூடிய, வருடம் முழுவதும் விற்பனை வாய்ப்பு இருக்கக்கூடிய அருமையான தொழில் இந்த துறை. இந்த கட்டிங், டெய்லரிங், எம்பிராய்டரி என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்த பெண்கள், குறிப்பாக நல்ல அனுபவப்பட்டவர்கள் இதை தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். உரை வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ, எஸ் ஏ ராஜ்குமார் குரலில் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

தகஜரதா.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் ரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தமிழே அமுதே உரை வழங்குறாங்க இப்போ இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: இன்றைய தமிழே அமுதே நிகழ்வில் புகழ் என்னும் குன்றா விளக்கு பற்றி ஒரு சில செய்திகள். இந்த உலகில் ஒப்பில்லாது உயர்ந்த புகழை தவிர அழிவில்லாது நிலைத்து நிற்கக்கூடிய வேறு செயல்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை அக்கால தமிழர்கள் தெள்ளத் தெளிவாக தெளிந்து புரிந்து வாழ்ந்தவர்கள். ஆகையினாலே அவர்தம் வாழ்வு எக்காலத்திற்கும் இயற்றமிகு வாழ்வாக அமைந்தது என்கிறார் வள்ளுவர். ஒன்றா உலகத்து பொருளல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்பது அவர்தம் கூற்று. இத்தகைய புகழுக்கு காரணமாகின்ற வாழ்கின்ற முறைமையை பற்றி புறம் தரும் பாடல் ஒன்று, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற மன்னன் புறநானூற்றிலே பொதுவியல் திணை, பொதுவாக சொல்லப்படுகின்ற உண்மைகளை எடுத்து இயம்புகின்ற திணை, அதிலே பொருள்மொழி காஞ்சி என்ற துறையிலே அமைந்த ஒரு பாடல். பொருள்மொழி காஞ்சி என்பதற்கு எரிந்திலங்கு சடைமுனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று என்று இலக்கண வகுப்பும் புறப்பொருள் வெண்பாமாலை. அதாவது சடைமுடியினை உடைய முனிவர்கள் தம் வாழ்க்கையில் ஆராய்ந்து தெளிந்து தெரிந்த பொருளை எடுத்து சொல்லுகின்ற நிகழ்வுக்கு பொருள் மொழி காஞ்சி என்று பெயர். இந்த கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற மன்னன் தான் வாழ்கின்ற காலத்திலே கடலிலே கலம் செலுத்தி கடலிலே பயணம் செய்யும் பொழுது மாய்ந்து போனதால் அந்த பாண்டிய மன்னனுக்கு இப்பெயர் உருவாயிற்று. அவன் வாழும் காலத்தில் வாழ்கின்ற சான்றோர்களை பார்த்து வியந்து எழுதிய பாடல் இது. பாடலை பாருங்கள். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர்

0: பழி எனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே என்பது அப்பாடல். தேவர்களினுடைய தேவர் உலகத்திலே கிடைக்கக்கூடிய சாபா மருந்தாகிய அமிழ்தமே தனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அதை தான் மட்டும் தனித்து உண்ணாமல் மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்ற வாழ்வியல் மாண்பினை உடையவர்கள் சான்றோர்கள். வள்ளுவப் பெருந்தகையும் சொல்லுவார், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று அன்று என்பார். அதாவது சாகா கிடையாத சாவே வராத அமிழ்தத்தை உண்டவர்களுக்கு சாவில்லை மூப்பில்லை பிணி இல்லை என்பதனால் சாவா மருந்தாகிய அந்த அமிழ்தமே கிடைப்பதாக இருந்தாலும் விருந்தினன் தன் வீட்டின் உள்ளே இருக்க தான் மட்டும் அந்த அமிழ்தத்தை சாப்பிட மாட்டார்கள் என்பது அவருடைய கருத்து. அவர் அப்படிப்பட்ட சான்றோர்கள் தாம் செய்கின்ற தகாத செயலால் பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பழிக்கு அஞ்சி இழி செயல்களை செய்யாமல் வாழ்வார்கள். இத்தகைய பழியை தரும் இந்த உலகத்தையே பரிசாக தந்தாலும் அந்த பழியை தருகின்ற இழி செயல்களை செய்வதனால் இந்த ஒட்டுமொத்த உலகமே அவருக்கு பரிசாக கிடைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் தகுதியான செயல்களால் தனக்கு புகழ் கிடைக்கும் என்றால் அந்த புகழை பெறுவதற்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். வள்ளுவர் சொல்லுவார், பண்புடை பட்டுண்டு உலகம் அத்தின்றில் மண்புக்கு மாய்வது மண். ஆம், இத்தகைய நல்லவர்கள் நாளும் நல்ல செயல்களை செய்து வாழ்கின்ற பண்புள்ளவர்கள் இவ்வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அழியாமல் இருக்கிறது. இச்சான்றோர்கள் இருப்பதுதான், இந்த கொள்கை சான்றோர்கள் வாழ்வதனால்தான் இந்த உலகத்தின் போக்கே அதன் வழி நடக்குகிறது. இந்த சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை வள்ளுவர் மீண்டும் சொல்லுவார், தாளாப்தி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு, தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்த பண பொருள் எல்லாம் உணவுப் பொருள் எல்லாம் தகுதியுடையவருக்கு கொடுத்து உதவுவதற்காக. இப்படிப்பட்ட சான்றோர்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பல் கொள்ள மாட்டார்கள், எஞ்ஞான்றும் மனந்தளவற மாட்டார்கள். இப்படிப்பட்ட சான்றோர்கள் தாங்கள் வாழ்ந்து புகழ் பெற்ற அந்த வாழ்வியல் முறையை தம் பாடல்களினாலே நமக்கும் எடுத்து இயம்பி சென்றிருக்கிறார்கள். அவ்வுரையை கேட்டு அவ்வழி நடக்க முயல்வோம். நாளை பார்க்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் ப. இளங்கோ அவர்கள்.

0: இயங்கும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் காலை 7:26 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: வெக்காபுலரி அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. நேற்று வெக்காபுலரி அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஒரு வார்த்தை படிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை படித்த உடனே நம்ம மனசில் பதிஞ்சிராது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 6 தடவையாவது படித்தப்புறம்தான் ஒரு வார்த்தை நம்ம மைண்டில் போய் உட்காரும். அப்போ தான் நம்ம திருப்பி யோசித்தோம், யாராவது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா ஓ இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நமக்கு புரிய முடியும். அதை நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ ஆங்கில மொழி அதில் ஒரு அடிப்படை திறன்கள் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயமாக அதை பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். இதில் 2 இன்புட்டு அதாவது 2 உள்தரவு வச்சுக்கலாம். ரீடிங் லிசனிங் இதில் இருந்தால் நம்ம புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். வார்த்தைகள் படிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று ரீட் வாசிக்கிறது,

லிசனிங், கேட்கிறது. இது அவுட்புட் அப்படின்னா மொழியை எப்படி வெளிப்படுத்துவோம் அப்படின்னா ரைட்டிங், எழுதலாம் அல்லது ஸ்பீக்கிங், பேசலாம். இப்போ நம்ம உள்ளே வாங்கிறதுக்கு அப்போ வார்த்தைகள் படிக்கணும் அப்படின்னா ரீடிங் அல்லது லிசனிங் தான், ரெண்டு தான் இன்புட். அதில் பிகினர்ஸுக்கு எது ஈஸி அப்படின்னா ரீடிங் தான். ஏன்னா லிசனிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொனன்சியேஷன் சில சமயம் டஃப்பாக இருக்கலாம், நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறதுனால ரீடிங் வந்து ஈஸி, நம்ம மெல்ல படிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக படித்தோம் அப்படின்னா புரிகிறதுக்கு டைம் எடுத்தாலும் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. இப்போ நீங்கள் பொதுவாக டீச்சர்ஸ்ட்ட அல்லது ப்ரொஃபஸர்ட்ட கேட்டிங்கன்னா அல்லது பெரியவங்க யார்கிட்ட கேட்டாலும் சரி எப்படி படிக்கலாம் அப்படின்னா உடனே நியூஸ் பேப்பர் படி, செய்தித்தாள படி வந்துடும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தனா போதும், இங்கிலீஷ் வந்துடும். ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு அதுக்கு நிறைய வேறு வேறு வகைகள் இருக்குது பேச்சிலேயே வந்து, அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஏன் பேப்பர், இப்போ நான் என்ன செய்யிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து நாவல் படிங்க, நாவல் படிக்கிறது ஈஸின்னு சொல்லுவேன். ஏன், இப்போ ரிட்டன் இங்கிலீஷுக்கும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தேர் ஃபோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஸோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது.

0: வகைகள் இருக்குது பேச்சிலேயே வந்து, அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஏன் பேப்பர், இப்போ நான் என்ன செய்யிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து நாவல் படிங்க, நாவல் படிக்கிறது ஈஸின்னு சொல்லுவேன். ஏன், இப்போ ரிட்டன் இங்கிலீஷுக்கும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தேர் ஃபோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஸோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ஆகையால், அவனுக்கு காய்ச்சல், ஆகையால் வகுப்பிற்கு வரவில்லை. இது எழுதலாம், பேசும்போது அது நல்லா இருக்காது. ஆகையால் அப்போ பேசும்போது இது எப்படி சொல்லுவோம், அவனுக்கு காய்ச்சல் அதனால் வரலை. அப்போ ஆகையால் அப்படிங்கிறது ரிட்டன் இங்கிலீஷ், அதனால் அப்படிங்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆகையால்னா தேர் ஃபோர்னு வச்சுக்கலாம், அதனால் அப்படின்னா ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பேசும்போது ஸோன்னு யூஸ் பண்ணணும், எழுதும்போது தேர் ஃபோர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வார்த்தைகளை வகை பிரிக்கும்போது ஒரு நாளாக வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம அன்றாடம் பேசுகிற அந்த மொழி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுருக்கலாம், ஃபார்மல் வேர்ட்ஸ்னு வைக்கலாம். ஃபார்மல் அப்படின்னா இப்போ மேடை பேச்சுன்னா அதுக்குன்னு சில வகைகள் இருக்குல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் அமர்ந்தான், அவன் அமர்ந்தான் அப்படிங்கிறது எழுதலாம், ஆனால் பேசுகிறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா. பேசும்போது அவன் உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிட்டன் இங்கிலீஷாக இருந்தால் அமர்ந்தான்னு எழுதிக்கலாம். பேசும்போது நம்ம வரும்போது அப்போ ரிட்டன் இங்கிலீஷெல்லாம் வந்து ஃபார்மல் இங்கிலீஷ்னு சொல்லலாம். நம்ம எழுதுறது அல்லது தெரியாத ஆட்கள்கிட்ட பேசுறது, ஒரு மேடை பேச்சு, இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் ஃபார்மல் வேர்ட்ஸ். இன்ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் பேசுறது, நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் பேசுறது, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது அப்படின்னு வச்சுக்கலாம். உட்கார்ந்தான் சொல்லலாம். இன்னொரு வேர்டு இருக்குது, குந்தினான். இப்போ இன்ஃபார்மலுக்கு அடுத்தால கொலாக்வியர். கொலாக்வியர்னா நம்ம எவ்ரிடே நம்ம மொழியில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இப்போ வந்து ஸ்லாங்னு சொல்லுவோம், அந்த குந்தினான் அப்படின்னா ஸ்லாங்னு வட்டார மொழி, இப்போ சென்னையில் குந்தினான் சொல்கிற மாதிரி. இப்போ அதனால் இப்போ இந்த விஷயங்களும் நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை படிக்கும்போதே இது ஃபார்மல் வேர்டா அல்லது இன்ஃபார்மல் வேர்டா இல்லை கொலாக்வியலா. இன்ஃபார்மல் கொலாக்வியல் ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகும். இப்போ நான் அவருடைய அறைக்கு சென்றேன், அவர் என்னை அமரச் சொன்னார். இது என்னது, இது ஃபார்மல். நான் ஒரு அறைக்கு சென்றேன்னு பொதுவாக பேச மாட்டோம். நான் அவருடைய அறைக்கு போனேன், அவர் என்னை உட்கார சொன்னார். இப்போ அது இன்ஃபார்மல் ஆயிருது. அப்போ இன்ஃபார்மலும் கொலாக்கியலும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அங்கே சொல், இங்கே உள்ளது அங்கே போகும், அங்கே உள்ளது இங்கே வரும். இன்னொரு ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு நான் அந்த வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபார்மல் லாங்குவேஜுக்கு வுட் யூ மைண்ட் ஹெல்ப்பிங் மீ வித் திஸ், இதில் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகுது. குட் யூ அசிஸ்ட் மீ. இப்போ அசிஸ்ட்னாலும் ஹெல்ப்னாலும் ஒரே மீனிங் தான், ஆனால் அசிஸ்ட்னு போட்டால் அது ஃபார்மல் வேர்ட் ஆயிடுது. குட் யூ அசிஸ்ட் மீ. இதே விஷயத்தை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், ஐ வுட் அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் வித் திஸ் மேட்டர், ஐ வுட் அப்ரிஷியேட். இதெல்லாம் வந்து ஃபார்மல் லாங்குவேஜில் தான், நம்ம தெரியாத ஒரு ஆள் அவங்ககிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது இன்ஃபார்மல் ஆகும்போது கொஞ்சம் மாறிடும். இப்போ குட் யூ ஹெல்ப் மீ, அசிஸ்டுக்கு பதிலாக ஹெல்ப்புங்கிற ஒரு வேர்டை மாற்றினீங்க அப்படின்னாலே அது இன்ஃபார்மல் ஆயிடுது. இதே இது கொலாக்வியல் அப்படின்னா பேச்சு வழக்கில் வரும்போது கனி கிமி ஹேண்ட், கேன் யூ கிவ் மீ எ ஹேண்ட். அப்போ இந்த வேரியேஷனும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ நம்ம வந்து அவன் என்னை அமரச் சொன்னான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசும்போது யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா. அவன் குந்தினான் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தில் எழுதிட முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வார்த்தைகளை நம்ம படிக்கும் போதே அந்த கேட்டகரி என்னது, ஃபார்மலா இன்ஃபார்மலா அப்படிங்கிறதும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா, நாளை பார்ப்போம். நன்றி.
1: இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் எஸ் முத்தையா அவர்கள்.

7:38 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் வருணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகள் என்ன விலையில விற்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

ஒரு கிலோ 27 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 30 ரூபாய்க்கும், சுரக்காய் 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 130 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 38 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 62 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 90 ரூபாய்க்கும், காரமணி 34 ரூபாய்க்கும், கோவக்காய் 70 ரூபாய்க்கும், தேங்காய் 60 ரூபாய்க்கும், வாழைக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், மல்லியிலை 45 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 28 ரூபாய்க்கும், கேரட் 46 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 125 ரூபாய்க்கும், சவுச்சோ 36 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 38 ரூபாய்க்கும், குடமிளகாய் 50 ரூபாய்க்கும், சோயா பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 170 ரூபாய்க்கும், சேம்பு 45 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்த அளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழை 110 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 85 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 70 ரூபாய்க்கும், கோழிக்கூடு 65 ரூபாய்க்கும், நாட்டு வாழைப்பழம் 65 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 120 ரூபாய்க்கும், ஆப்பிள் 200 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா சீனு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளிலிருந்து கனிமங்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களில் AIS 140 கருவியை நிறுவி அதை வந்து மெம்மாஸ் போர்ட்டலுடன் இணைப்பதற்கு கடந்த 31/8/2026 வரை கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த தேதி வரைக்கும் சுமார் 9% வாகனங்களுக்கு மட்டுமே ஜிபிஎஸ் கருவியை பொருத்தியிருந்தாங்க. அதனால் செப்டம்பர் 30 அதாவது இந்த வாரம் 30 கனிமங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தி அதை மெம்மாஸ் போர்ட்டலுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30/9/2026 ஜிபிஎஸ் கருவி பொருத்தி அதை இணைக்கலை அப்படின்னா வாகனங்களுக்கு மட்டுமே, அதாவது இணைத்த வாகனங்களுக்கு மட்டுமே 1/10/2026 முதல் கனிமங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படும். ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படாத வாகனங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குவாரி உரிமையாளர்கள், கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் 30/9/2026 அவங்க வாகனங்களில் AIS 140 ஜிபிஎஸ் கருவியினை பொருத்தி மெம்மாஸ் போர்ட்டலுடன் இணைக்க, அதாவது உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சுஜாதா குரலில் ஆஹா இந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: கல்யாணம் ஆஹா கல்யாணம்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் 2026-27 நாட்டுக்கோழி வளர்ப்பதில் ஆர்வம் இருக்கிறவங்க கிராமப்புறங்களில் சின்ன அளவிலான, அதாவது 250 கோழிகள் நாட்டுக்கோழி பண்ணை அழகு நிறுவ 50% மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுறாது. எனவே இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்

இது பயனடைய விரும்புகிறவங்க அரசு நிர்ணயித்துள்ள தகுதிகளை பெற்றிருந்தால் அவங்க கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள அரசு கால்நடை மருந்தகத்திற்கு சென்று கால்நடை உதவி மருத்துவரை அணுகி விண்ணப்பம் பெற்று தேவையான ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதில் என்னென்ன தகுதின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கோழி வளர்ப்பில் ஆர்வம் உள்ள மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பதில் திறன் மேற்கொண்ட கிராமப்புற பயனாளிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளுக்கு கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளி அந்த கிராமத்திலேயே நிரந்தரமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும். மேலும் விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளி 3 வருடங்களுக்கு குறையாமல் பண்ணையை பராமரிக்க உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டத்தில் மீதமுள்ள 50% பங்களிப்பினை தேசிய மயமாக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட வங்கி, கூட்டுறவு வங்கி பயனாளிக்கு நிதியளிக்க ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பயனாளி சொந்தமாக முதலீடு செய்ய முன்வந்தால் திட்டத்திற்கு நிதியளிப்பதற்கான அவரது நிதி திறன்களின் ஆதாரம் சான்றுகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இணைஞ்சிருக்கிற அன்பு நேயர்கள் எல்லாருக்கும் மீராவின் ஜோரான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியோட நேர்களை நேரம் ஆயிடுச்சு. காலையில 8:03 காலையிலே ஃப்ரெஷ்ஷா ஒரு தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. வாழ்க்கை வந்து வட்டமா கட்டமா சதுரமா செவகமானு தெரியல, நான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழ்ந்து பாருங்க வாழ்க்கையை ருசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்கிற இந்த நாள் இந்த பொழுது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா அவங்க எல்லாருக்கும் மாறணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நேர்கள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்க போறீங்க. வழக்கென்று வந்தால் உரை. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்றைய வழக்கென்று வந்தால் உரையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது என்ன அப்படின்னா, கட்டிட தொழிலாளர் நல வாரியம் பத்தி தான்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த தொழிலாளர் நல வாரியம் தொழிலாளர் சட்டங்களை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது கட்டிட தொழிலாளர் நல வாரியம் அப்படிங்கிறத பத்தி. இந்த கட்டிட தொழிலாளர் நல வாரியம் என்றால், கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள் மற்றும் பிற கட்டுமான பணிகளில் ஈடுபடும் அமைப்புச்சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பாகும். இதற்கென்று சட்டங்கள் உள்ளதா என்று பார்த்தால், இதற்கென்று மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வலுவான சட்டங்கள் உள்ளன. மத்திய அரசு வந்து பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட்னு 1996 ஒரு சட்டம் ஏற்றிருக்கு. நம் தமிழகத்தில் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இதன்படி பெரிய கட்டுமான திட்டங்கள், கட்டிட பணிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு மேல் நடக்கும் இடங்களில் திட்ட மதிப்பில் 1% வரை கட்டுமான நலவரி என்று வசூலிக்கப்பட்டு இந்த வாரியத்தின் நிதிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் சட்டம் 1982 மற்றும் தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர்கள் நலத்திட்டம் மூலம் இது நடைமுறைப்படுத்துகிறது. இந்த நலவாரியத்தில் தொழிலாளர்கள் பதிவு செய்ய வேண்டுமா அல்லது இந்த நல வாரியம் பதிவு செய்யப்பட வேண்டுமா என்று கேட்டால், ஆம், கண்டிப்பாய் பதிவு செய்ய வேண்டும். வாரியத்தின் நிதி உதவிகள் மற்றும் நலத்திட்ட பயன்களை பெற தொழிலாளர்கள் தங்களை இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வது கட்டாயமாகும். இதில் யாரெல்லாம் பதிவு செய்யலாம் என்று பார்த்தால், கொத்தனார், சித்தாள், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், பெயிண்டர், தச்சர், இரும்பு கம்பி வேலை செய்பவர், டைல்ஸ் ஓட்டுபவர், சாலை மற்றும் பாலம் அமைக்கும் தொழிலாளர்கள் போன்ற அனைத்து கட்டுமான பணியாளர்களும் பதிவு செய்யலாம். இதற்கு தகுதிகள் என்னவென்று பார்த்தால், 18 முதல் 60 வரை. அதேபோன்று கடந்த ஒரு ஆண்டில் குறைந்தது 90 அந்த கட்டுமான பணிகளை அவர் செய்திருக்க வேண்டும். வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து கட்டுமான பணிகளை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை பதிவு செய்யும் நடைமுறை என்னவென்றால், தமிழ்நாடு தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளம், இந்த labor.tn.gov.in சொல்லுவாங்க, அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவோ அல்லது இ சேவை மையங்கள் மூலமாகவோ ஆன்லைனில் எளிதாக பதிவு செய்து அடையாள அட்டையை பெறலாம். இந்த நலவாரியத்தில் பதிவு செய்ததால் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்த்தால், பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை மற்றும் குடும்ப நிலையை மேம்படுத்த பல்வேறு நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. இப்போ விபத்து நிவாரணம் மற்றும் காப்பீடுங்கிற பெயரில் பணியின் போது விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் குடும்பத்திற்கு 500,000 வரை வழங்கப்படுகிறது. விபத்தினால் உடல் ஊனம் ஏற்பட்டால் 1,00,000 முதல் 3,00,000 வரை பணம் வழங்கப்படுகிறது. இயற்கையாக மரணமடைந்தால் 1,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. அதுபோன்று இறுதிச் சடங்கு செலவு அது தனியாக தருகிறார்கள். அதே மாதிரி கல்வி உதவித்தொகை, அந்த குழந்தைகளுக்கு, தொழிலாளரின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை.

0: தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பு முதல் தொழிற்கல்வி வரை, இதில் MBBS படிப்பு முதற்கொண்டு உண்டு, அதுவரை ஆண்டுதோறும் 1000 முதல் 15000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. திருமண உதவித்தொகையும் கிடைக்கிறது. அதாவது குடும்ப உறுப்பினரின் திருமணத்திற்கோ அல்லது அவர் மகன் மகளின் திருமணத்திற்கோ 5 லட்சம் வரை கடன் மற்றும் உதவித்திட்ட அம்சங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்படும் இதில் இருப்பதனால். அதே மாதிரி அவர்களுக்கு ஓய்வூதியமும் இருக்கிறது. 60 வயது நிறைவடைந்த பிறகு உறுப்பினர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. கடுமையான உடல்நலக் குறைவு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஓய்வூதியமும் வழங்கப்படுகிறது. இதர பலன்கள்னு பார்க்கும்போது, சொந்தமாக வீடு கட்ட கடன் மானிய உதவிகள், தொழிலாளரின் கண் பரிசோதனை மற்றும் இலவச கண்ணாடி, வேலைக்கு தேவையான கருவிகள் வாங்க நிதியுதவி, தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் ஆன்லைனில் புதிய உறுப்பினராக பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்பொழுது, அந்த விண்ணப்பிக்கும் போது அதில் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். அப்போ வந்து உடனடியாக அதை அப்லோடு பண்ணணும். அதில் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், அந்த வேலை செய்ததுக்கான 90 நாள் கடந்த வேலை கட்டுமான பணி செய்தாருங்கிறதுக்கான சான்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தொலைபேசி எண், அந்த இதையெல்லாம் தயாராக வைத்துக்கொண்டு அந்த இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் உரை. பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

கேட்டது சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார் கல்யாணி நாயர் குரல்களில் கபிலனுடைய பாடல் வரிகளை அட்டகத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: காலை 8:15 நேர்களை நீ கேட்கலாம். வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேலகர்த்தாராகங்களில் 13வது மேளம் காயகப்ரியா. காயகப்ரியா ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிக நிசாதம்.

0: அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடாகிய பழனி, அதாவது திருவாவினன்குடி திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமி அவர்கள், கலை என்பது ஐந்து வகையாகும். அவை நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தியாதீத கலை என்பன. இவற்றுள் நிவர்த்தி கலை என்பது தன்னகச் சேர்ந்த பக்குவர்க்கு சங்கற்பங்களை விடுவித்து மீட்கும், அதனால் நிவர்த்தி கலை என்று பெயர் பெற்றது. பிரதிஷ்டா கலை என்பது தன்னை அடைந்த ஆன்மாக்களுக்கு முற்சொன்ன சங்கற்ப கற்பங்களை விசேடித்து நிறுத்தும். வித்யா கலை என்பது வித்யா என்பதற்கு அறிவு என்று பொருள். தன்னை அடைந்திருக்கும் ஆன்மாக்களின் அறிவை பிரகாசிக்க செய்யும். சாந்தி கலை என்பது சாந்தி என்பதற்கு காந்தத்தன்மை என்று பொருள். இது தன்னை சார்ந்த உயிர்களுக்கு விருப்பு வெறுப்பை ஒழித்து சங்கற்ப வழி செல்ல ஒட்டாது முதன்மையான சாந்தத்தை விளைவிக்கும். சாந்தியாதீத்ய கலை என்பது சாந்திக்கு மேலாய பரம ஞானத்தை உண்டாக்கும். இவற்றை முறையே நிறம், குணம், அவத்தை, நாடி, வாயு என்று உணர்க. இந்த தத்துவங்களை உணர்த்தும் திருப்புகள் நாத விந்து கலாதி நமோ நம என்ற பாடல். இந்த ஐந்து கலைகளையும் மனதில் கொண்டு கோடீஸ்வர ஐயர் அவர்கள் காயக பிரியாராகத்தில் நாத நிலை கண்டு உருக நான் அருகனா என்ற கீர்த்தனையை கண்டஜாபு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். அடுத்து ஒலிக்க இருப்பது ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதன சர்க்கம் குரல்களில் பாடல்.

கேட்குறீங்க இது நம்ம நிலையின் இசைக்களஞ்சியம். இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் ஆயிடுச்சு 8:23. நேர்களை நீ கேட்கலாம். உடனடி இசையில பிரதீப் குமார், கல்யாணி நாயர் குரல்களும், உண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: அதுவும் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து குப்பைகளை போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள்.
1: என்ன, நள்ளிரவில் கொண்டு போடுகிறார்களா? மிக தெளிவாகத்தான் செயல்படுகிறார்கள். பிடிபடாமல் இருக்கும் வகையில் கூட்டத்தை செய்திருக்கிறார்கள். மேலே படியும்.
0: சுற்றுச்சூழலும் தண்ணீரும் பாதிக்கப்படுகிறது. தண்ணீர் என்பது அடிப்படை தேவைகளில் ஒன்று. எனவே இதை தடுத்து நிறுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறோம். இப்படிக்கு பெயரை வெளியிட விரும்பாத அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள்
1: ஆக ஒரு குழுவாக சேர்ந்து மொட்டை கடிதாசி அனுப்பியிருக்கிறார்கள்.
0: மன்னா, யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. அவர்கள் என்ன பிரச்சனையை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள்.
1: ஏன் மந்திரியாரே, நீர்நிலைகளை அசுத்தப்படுத்த கூடாது என்பது கூடவா இந்த மக்களுக்கு புரியவில்லை?
0: எல்லாம் புரிகிறது, ஆனால் புரியாத மாதிரியே செயல்படுவது இதே வழக்கமாகிவிட்டது.
1: வீட்டை சுத்தப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு வெளியே பலருக்கும் கிடைக்க வேண்டிய நன்னீரை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மன்னா, இவர்கள் எல்லாம் சந்திரகிஷோர் பட்டேலை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: சந்திரகிஷோர் பட்டேல் யார் அவர், அப்படி என்ன செய்து விட்டார் அவரை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு?
0: அப்படி கேளுங்கள் மன்னா. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இருக்கும் இந்திரா நகரை சேர்ந்தவர் தான் இந்த சந்திரகிஷோர் பட்டேல். இவர் நாசிக் நகரில் ஓடக்கூடிய கோதாவரி ஆற்றின் கரையில் நின்று கொண்டு அந்த ஆற்றில் குப்பைகளை ஏறிய வரும் மக்களை தடுத்து நிறுத்தி அதன் பின் விளைவுகளை பற்றி கூறி வருகிறாரோ.
1: குப்பைகளை இங்கே போடாதீர்கள் என்று போர்டு வைத்தாலே கேட்காத மக்கள் ஒரு மனிதர் நின்று கொண்டு கூறியதை கேட்டார்களா?
0: மன்னா, சிலர் கேட்டிருக்கிறார்கள், ஆனால் வேறு சிலர் அவரை வசைபாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் பொறுத்து கொண்டு அங்கே அவர்களையும் குப்பை போட விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல, காலை முதல் இரவு 11 மணி வரை அந்த ஆற்றின் கரையில் நின்று கொண்டு இதை செய்கிறாரா?
1: காலை முதல் இரவு வரை அங்கே நிற்கிறாரா? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது.
0: நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவரது நோக்கம். இவரது பேச்சை மீறி ஆற்றில் குப்பை எறிய வருபவர்களிடம் இந்த ஆற்றில் இருந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் பிடித்து குடியுங்கள் என்று கூறுகிறார். அதை குடிக்க மறுக்கும் போது அதன் பின் விளைவுகளை பற்றி எடுத்துரைக்கிறார்.
1: அப்படியாவது மனம் திருந்திவிட மாட்டார்களா என்று ஒரு நட்பாசைதான் போல. இந்த மனிதரை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை நேசிக்கும் இவரை போல சுற்றுச்சூழல் போர் வீரர்கள் நமக்கும் மிகவும் தேவை. மந்திரியாரே, மந்திரியாரே, நமக்கு அந்த முக்கிய கடிதாசியில் வந்த பகுதிக்கு சென்று ஆற்றில் குப்பை யார் யார் இடுகிறார்கள் என்று நோட் செய்து வைத்து விட்டு அந்த வீடுகளில் இருந்து ஒரு ஆளை பிடித்து இப்படி அந்த கால்வாயில் ஆற்றின் கரையில் கால் கடுக்க காவல் செய்ய நிறுத்தி வைக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை.
0: அப்படியாகட்டும் அண்ணா.
1: மந்திரியாரே, நமது அரண்மனை கோட்டையை சுற்றியுள்ள நீரகலில் குப்பைகளை கொட்டாமல் இருக்க காவல் காக்கும்படி சேவகரிடம் கூறிவிடுங்கள். பின்னர் ஏதோ ஒரு சேவகன் விடுமுறை என்று கூறினான், அவருக்கு பதிலாக நீர் போய் நின்று கொள்ளும்.
0: முடித்தே விட்டார். எனக்கு வேலை வந்து விட்டது. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? இந்த மன்னரிடம் போய்
1: அங்கே என்ன முணுமுணுப்பு?
0: அது ஒன்றுமில்லை மன்னா, தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: அடித்து விட்டார்கள் ஆராய்ச்சி மணி.
1: என்ன மந்திரியாரே, பலமாக மணி ஒலிக்கிறதே, யார் அரண்மனை ஆராய்ச்சி மணி அடித்ததோ?
0: யார் அங்கே ஆராய்ச்சி மணியை அடித்தது? யார்? என்ன புகார் என்று கேட்டு வா. மன்னா.
1: என்ன?
0: ஆராய்ச்சி மணியை யார் அடித்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் அங்கே நிறைய கடிதங்களை வைத்து போயிருக்கிறார்கள். எல்லாம் புகார் கடிதங்கள்.
1: அப்படியா? கை நிறைய புகார் கடிதங்களை அடுக்கி இருக்கிறீரே, அப்படி என்ன புகார் எழுதியிருக்கிறார்கள்? பிரித்து படியும்.
0: பெரும் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய 73 எல்கேசி மன்னருக்கு பணிவான வணக்கங்கள்.
1: மேலே படியும்.
0: மன்னர் வேந்தே, எங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள் அவரவர் வீடுகளில் இருக்கும் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொண்டு இடாமல் கார்பேஜ் பேக்குகளில் கட்டி எங்கள் பகுதியில் ஓடும் கால்வாய்களிலும் ஆற்றிலும் போட்டு விடுகிறார்கள். இதனால் கால்வாயிலும் ஆற்றிலும் ஓடும் தண்ணீர் சுகாதாரமற்று மாசுபட்டு அதை பயன்படுத்தும் மக்களுக்கு தோல் நோய்களையும் பலவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்கள்

வானிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நேரமாயிச்சு 8:42. முத்துக்குமார் அவர்களின் பாடல் வரிகளில் டார்லிங் திரைப்படத்திலிருந்து ஹரிணி குரல்ல ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தான் பாடல் கேட்டோம். நேர்களை அடுத்து ஒலிக்கேற்பது சின்மையை குரல்ல பாட்டு கேட்க போறோம். மதன் கார்கியின் பாடல் வரிகள் இசை திரைப்படத்திற்காக.

0: காலை 8:50 நேர்கள் இனி கேட்க இருப்பது
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்கல்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம் உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டு இருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதிச்சு ராஜா கிட்ட வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார்.

0: இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாரான். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிய பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டைப் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் மற்றும் சுச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனிமையான காலை வணக்கங்கள் நேர்களே, ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்பீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலி ஹாப்பிலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை நாம தாங்க தேடணும். சந்தோஷம் வேற எங்கெல்லாம் இல்லை, நமக்குள்ள தான் இருக்கு. அப்படி சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நேர்கள் ஹாப்பியாக கேட்டு ரசிக்க போகிறீங்க. 10 மணி வர இது ஆனந்த பூங்காற்று. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்

0: டெய்லி டிஃபன் சாப்பிட்றவங்க டெய்லி இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும், என்னடா டெய்லி இட்லியே சாப்பிட்றமே அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னப்பா சலிப்பாக இருக்குப்பா அப்படின்ற விஷயம் வரும். இந்த சலிப்பு அப்படிங்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வந்துட்டே தாங்க இருக்கும். சலிப்பே இல்லாமல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதை தான் இன்றைக்கி நம்ம நேயர்கள்கிட்டேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு வேகமாக வந்து நீங்கள் கருது நம்ம ஆனந்த பங்காற்றி நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை கால் பண்ணுங்கள் உடனே 0462-625-6132 மற்றும் ஒரே 0462-625-6133. சலிப்பு தட்டாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது பேசலாமா? முதல் நேயர் யார், இங்கிருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேன்மா.
0: தாமஸ் சார், எப்படி இருக்கீங்க?
1: ஜோரா இருக்கேன்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஜோரா சொல்லிருங்க.
1: மேரா அவர்களிடம் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார், சொல்லுங்க.
1: என்ன மேடம், ஒரே போரா தான் இருக்கு, போங்க.
0: அதுக்குதான் சார் நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். நம்ம எப்படி போர் இல்லாம
1: பாலும் புளிக்கும், பழமொழி எந்த காலமும் வச்சாங்க மேடம்.
0: சரி,
1: பலகை, அதாவது இது வந்து சலிப்பு, திருப்தி இல்லாமை. எதுலயுமே மனுஷனுக்கு இந்த சலிப்பும் திருப்தி இல்லாமல் நானும் நிறைய பேர் என்ன 100% சொல்லலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்ன உட்பட.
0: சரி,
1: எதனாலுமே இது என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது,
0: இருக்கக்கூடாது.
1: சலிப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இயற்கையை பார்க்கணும், சலிப்பு கொஞ்சம் போகும், திருப்தி இல்லாம இருக்கும். தன்னம்பிக்கை அடுத்தவங்களை ஒப்பிடக்கூடாதுமா, அதுல
0: அது அது இருந்தாலும் சலிப்பு வந்துரும்.
1: அடுத்தவங்களை ஒப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு, நமக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு ஒரு சலிப்பு தன்மை உண்டாக்க கூடாது. மத்தபடி நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் நம்ம நினைக்கணும். எல்லாமே நேர்மறை சிந்தையை உள்புகுத்திட்டே இருக்கணும், மொத்தத்துல சலிப்பு இல்லாம இருக்கும். இயற்கையை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சு நம்ம வானொலியில விதவிதமான பாடல்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு நம்ம சலிப்பை போக்கலாம் என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சூப்பர், அருமையான பதிவு சார், நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. சலிப்பு வர்றது காரணமாக இருக்கக்கூடிய வந்து நெகட்டிவான எண்ணங்கள், இந்த விஷயங்கள்லாம் மாற்றிடணும். எப்பவும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா சலிப்பு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அது இட்லி சாப்பிட்றதே ஒரு வழியில் டெய்லி அதான் சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் கூட அது கூட சட்னியை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இல்லையா? ஏதோ ஒன்று மாற்றி வச்சு சலிப்பு இல்லாமல் அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு வழி என்ன, அதுதான் இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடை இது பண்ணுங்கங்க. லீவ் டைம் கிடச்சின்னா வெளியே போங்க, ஜாலியாக சுற்றுங்க. இந்த மாதிரி ஒரு மூவிக்கு போனால் நல்லா சலிப்பு தட்டாத வாழ்க்கை, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் சலிப்பு தட்டாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எது பண்ணினா வாழ்க்கையை சலிப்பு தட்டாது சொல்ல வாங்க வேகமாக பேசலாம். அடுத்த நேயர் யார், இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
2: சாந்தி.
0: சாந்தியம்மா சொல்லுங்கம்மா.
2: சலிப்பு தட்டாம இருக்குன்னா நம்ம இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று சங்கற்பம் பண்ணும்.
0: சரி சரி,
2: அப்ப இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தியானம், நாமம் சொல்லணும், இறை நாமம், பாடல்களை பாடுவது, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இயற்கையை ரசிப்பது, நேர்மறை சிந்தனை, இதுல இருந்தாலே சலிப்பு இருக்காதுன்னு
0: வாழ்க்கை. இது ஏன் போட்டு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறீங்க?
2: ஆமா, இயற்கையை ரசிக்கும் போது வானொலிக்கு நல்லா.
0: சூப்பர் சூப்பர்,
2: உங்களோட பேசும்போது மகிழ்ச்சியா.
0: ரொம்ப நன்றி, நன்றி மனிகள்சில கலந்துக்கிட்டதுக்கு, நன்றி. நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இயற்கையை ரசிக்கலாம், வானொலி கேட்கலாம், உங்ககிட்டயும் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பேசலாம். அடுத்த நேயர் யார், இங்கிருந்து? காலை வணக்கம். காலை வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரிய
0: காலை வணக்கம். இளங்கோவன் சார் சொல்லுங்க.
3: சலிப்பை சமாளிக்க நம்ம முதல்ல நம்மை நாமே நேசிக்க பழகணும்.
0: சூப்பருங்க, செல்ஃப் லவ்.
3: நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி அப்படின்னு போயிட்டோம்னா சலிப்பு வராது.
0: இப்ப
3: 41 வருஷம் மருத்துவமனை நடத்திருக்கேன்னா சலிப்பு எல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல எழுப்பினாலும் எழுந்திருச்சு பேச பார்ப்பேன். என்னால தொழில் நேசிக்கணும், நம்மை நாமே நேசிக்க சலிப்புங்கிறது பக்கத்துலயே வராது. ஏன்னா பழைய ஸ்டோர் கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இட்லியாவது கிடைக்கிறதுலயே நம்ம சந்தோஷப்பட்டு
0: போயிட்டோம். அருமையா சொன்னீங்க இளங்கோவன் சார், நன்றி.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி. உதாரணத்துக்கு சொன்ன இந்த இட்லியை போலவே வாழ்க்கை அப்படிங்கிறது

முடியாது, இட்லி அப்படிங்கிறத மாற்ற முடியாது, ஆனால் சட்னியை மாற்றலாமே, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றலாமே, அப்படிலாம் பண்ணால் சலிப்பு வந்து தட்டாமல் இருக்கும் இல்லையா? அப்படி இன்னும் வந்து நிறைய நேர்கள் என்னென்ன சொல்ல போகிறாங்க சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறைகள் பற்றி அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு பிறகு கேட்கலாம். பாட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்காக பேட்ட திரைப்படத்தில் வந்து விவேக்கோட பாடல் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மலைப்பன்மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கிறோம், சலிப்பு தட்டாம வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். பேசலாமா? அடுத்த நேயர் யார் பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
0: சங்கர் சார், சொல்லுங்க சார்.
1: நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணும்னு நினைச்சிட்டாலே சலிப்பு வராது.
0: சலிப்பு வராதுங்கிறீங்க?
1: சலிப்பு வராது.
0: இப்ப டெய்லி நீங்க ஒரே வேலையை பாத்துட்டு இருக்கீங்க, ஒரு 7 நாள் இதே வேலையாப்பா அப்படின்னு ஒரு சலிப்பு வரலையா?
1: அதே ஒரே வண்டியில வேற வேற வேலைகளை பார்க்கும்போது எப்படிமா சலிப்பு வரும்?
0: ஓ சரி, வேற வேற ஒரே வேலைதான், வேற வேற வண்டிகள்,
1: ஒரே வேலையை மாறி மாறி பார்த்தாதான் சலிப்பு வரும்.
0: சரி சரி,
1: ஒரே வண்டியில வேற வேற வேலையை பார்க்கும்போது சலிப்பு வராது, அடுத்தடுத்து வரும்மா. அதே மாதிரி நீங்க தெரியுங்க, ஒரு நாள் டெய்லி இட்லியா சாப்பிடுறோம், சலிப்பு வந்துருது. ஒரு நாளைக்கு அம்மா சாப்பிடுற சலிப்பு வந்துருது. அந்த இட்லியை தோசையும் கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கம்மா?
0: அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா சலிப்புங்கறதெல்லாம் இங்க
1: நன்றி.
0: கூட இல்லாதவங்கள நினைச்சு பாருங்க, சலிப்பாவது வேணாது அப்படின்றாங்க. பேசலாம், அடுத்த நீர் யார் எங்க பேச போறாங்க? காலை வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. சொல்லுங்க
2: மேம், நீங்களும் ரேடியோல சலிப்பு தட்டாம ப்ரோக்ராம் பண்றீங்க, அதோட நாங்களும் சலிப்பு தட்டாம கால் பண்றோம். இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தானே மேம்.
0: ஓ, அப்படி இசையோட அப்படி நம்ம ஜாலியா வாழணுங்கிறீங்க?
2: இல்ல, யோசிச்சு பாருங்களேன், நானே சின்ன பிள்ளைல இருந்து ஒரு 14-15 வருஷமா ரேடியோல கால் பண்ணி பேசுறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சலிப்பே தட்டாடா சந்திரசேகர், ரேடியோல பேசி என்னடா காண போற, விட்டுறா அப்படிப்பாங்க. பட் எனக்கு பேசணும் அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம். அது என்னன்னு தெரியல. சலிப்பு தட்டாத இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு போல மேம், அதெல்லாம் இந்த ரேடியோல கால் பண்ணது என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இந்த கருத்து நம்ம பேச போறோம், அந்த கருத்தை பேச போறோம், நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். ஒரு புதுசா நம்ம கண்டுபிடிச்சு வர்க் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோம். நீங்க கேட்டீங்கல்ல மேம், ஒருத்தர்கிட்ட ஒரே வர்க் பண்ணா உங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்ட்டு, அந்த வர்க்கு மேல ஒரு ஈடுபாடு அப்படிங்கறது இருக்கணும். சலிப்பு தட்டி என்னத்தை பெருசா நம்ம காண போறோம், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சலிப்பு தட்டாம வர்க் பண்ணி தான் பாப்போமே அப்படின்ட்டு.

0: குறிப்பிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா தினமும் புதுசு புதுசா வரும் மேம். இந்த டெக்னாலஜியோட சேர்ந்து இன்னைக்கு இந்த கண்டுபிடிப்பு வருதா, ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவுடேட்டட் ஆயிடும். அப்ப புதுசா கத்துப்போம், திருப்பியும் வேற ஒரு ஸ்ட்ரீம்ல பயணிப்போம். அந்த மாதிரியான ஒரு ஜாப்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒர்க்லயே கூட ஒர்க் பண்ணணும்னு சலிப்பே தட்டாது மேம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க சந்திரசேகர், நன்றி.
0: தேங்க்யூ மேடம், பாய்
1: பாய். 9:19 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பேச போற நேயர் யார், இங்கிருந்து என்ன கருத்தை பதிவு செய்ய போறாங்க? காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நலம் சரிக்கிறது. யார் இங்கிருந்துன்னு சொல்லிருங்க.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பு எங்க போரடிக்காக பாத்துட்டு வர உண்மை எதிர்க்கு மாற்றது கிடையாது. அதே நேரத்துல நான் செய்ய ஒவ்வொரு தொழில்களையும் அரைக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா செய்தே வரேன். கலைப்பொருள் சம்பந்தம் மட்டும் இது வந்து உண்மையிலே ஒரு சிறந்த முறை. என்ன சொல்றோம்னா, வெளிப்படாமல் இருப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் சில விஷயம் மாறி மாறி பயன்படுத்த வேண்டிய சொல்லிக்கொண்டு நன்றி. வணக்கம், சாபாஷ்.
1: நன்றி நன்றி. வேலையை செய்கிறதா இருந்தால் கூட அதில் வந்து நிறைய புதுமைகளை புகுத்தலாம், ஈடுபாடோடு செய்யலாம். நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சலிப்பு வராது அப்படின்னு நேர்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், எல்லா நேர்களும் என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்க, அயோத்தி படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். சாரதி அவங்களுடைய பாடல் வரிகளை பிரதீப் குமார் பாடியிருக்கிறாங்க. ஏன்னா ரகுநாதனுடைய இசையில் தான் பாடல் வருது. 9:20 நிமிடத்தில்

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் காலை 9:26 ஆயிற்றுக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில சலிப்பு திட்டாமல் வாழ்க்கையை வாழ வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான். வாழ்க்கையில தினமும் ஒரே மாதிரியான வேலை சூழல், ஒரே மனிதர்கள் அப்படின்னு இருக்கும்போது சலிப்பு வருது அப்படிங்கிறது இயல்பானது தான். ஆனால் சின்ன சின்ன மாற்றங்களால், சின்ன சின்ன புதிய அனுபவங்களால் இந்த வாழ்க்கையை சலிப்பு தட்டாமல் வாழ நம்மளால முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம்
1: வாழ்க்கையில சலிப்பு தட்டாமல் வாழ்வதற்கு நம்ம வந்து செஞ்சக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு மாதிரியும் கொஞ்சம் மாத்தி மாத்தி செய்யலாம்,
0: மாத்தி மாத்தி செய்யலாம். சரி,
1: ஆமா, இப்ப நம்ம வந்து பயணம் பண்ணக்கூடிய இடம், வேலை பணிக்காக போகக்கூடிய இடமா இருக்கலாம், அது இது ஒரே பாதையா நம்ம போகையில வந்து கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கும். கொஞ்சம் முன்னோட்டியா சுத்தினாலும் போகக்கூடிய ஒரு பாதை வழியா நம்ம போனோம்னா அங்க நிறைய நிறைய வித்தியாசமான பாக்கலாம், வித்தியாசமான ஆட்களையும் பாக்கலாம், அவங்ககிட்டையும் கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு காரியங்களையும் வந்து விருப்பத்தோட செய்கையில சலிப்பு வராது,
0: சலிப்பு வராது.
1: விருப்பம் இல்லாம இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த செயலை விட்டுட்டு நம்ம விருப்பமான காரியத்துல கொஞ்ச நேரம் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்துடலாம். அப்ப வந்து அது சலிப்புங்கிறது இருக்காது.
0: என்னுடைய அருமை அருமையா சொன்னீங்க காமராஜ் சார், நன்றி
1: நன்றி
0: நன்றி. போதும் இருக்கிற அந்த ஒரு பணிகளாகட்டும் வாழ்க்கையாகட்டும் சில விஷயங்களை மாற்றி வழக்கத்துக்கு மாறாக நம்ம செய்யும்போது அது அந்த சலிப்பு அப்படிங்கிறது இருக்காது. விருப்பமாக செஞ்சால் சலிப்பு அப்படிங்கிறது எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேயர். காலை வணக்கம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். வணக்கம் சொல்கிறது யாரு?
2: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டியிலேருந்து விஜயாங்கம்மா.
0: விஜயாம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
0: ஓகேம்மா, முதல் முறையாக பேசுகிறீங்களா?
2: இல்லைங்கம்மா,
0: பேசிருக்கிறீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்கள் விஜயாம்மா.
2: சலிப்பு தட்டாம சலிப்பே வரக்கூடாதுங்கம்மா.
0: வரவே கூடாது, தப்பா இருக்கே அப்படிங்கறீங்க.
2: சலிப்புங்கிற வார்த்தை தப்பாதான் இருக்கு.
0: சரி,
2: அதனால சலிப்பே வரக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக ஒரு ஒரு வேலை அதிகம், வீட்டுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏதோ அந்த நேரத்துல கூட சலிப்பு தட்டி 5 நிமிஷத்துல திருப்பி உதறி எழுந்திருச்சிடணும்.
0: எழுந்திருச்சிடணும்
2: இல்லைன்னா அந்த

0: கடிகாரம் முள்ளு தட்டை வீக்கானா வந்து லைட்டா டிக் டிக்குங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நின்று போயிடும்,
1: நின்று போயிடும்.
0: சலிப்பு தட்டவே கூடாதுங்கம்மா. ஒவ்வொரு நாளும் உலகம் அப்படி இருக்குங்கம்மா, ஓடிக்கிட்டே இருக்கணும். இருந்தாதான் சலிப்பு தட்டாது. நம்ம சலிப்பு தட்டாது வாழ்க்கையில வந்து பெரும்பாலும் சலிப்பு தட்டாது. நமக்கு பிள்ளை வேலை பிள்ளைங்க படிப்பு அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் யோசிக்கும் போது சலிப்பு தட்டாதுங்கம்மா. தட்டுறதுக்கு வாய்ப்பே கம்மி. தட்டுனா வாழ்க்கை உட்கார்ந்துரும்,
1: உட்கார்ந்துரும்.
0: சலிப்பு தட்டக்கூடாது. ஒரு நாள் இன்னைக்கு ரெண்டு நாள் ஏதோ லீவ் விட்டுருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவோட கூட ஒரு நாள் லீவ் கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கு சலிப்பு தட்டுது. ஐயோ என்ன நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம், சோம்பேறித்தனமா.
1: சலிப்பே தட்டக்கூடாது, அப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா,
0: நன்றி,
1: நன்றி. நீர்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ கேட்க இருக்கிறீங்க, சில நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை நேர்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் 9:36 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் பேசிட்டு இருக்கிறோம் வந்து ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில். சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழ வழிமுறைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். ஜெய் பீம் திரைப்படத்திற்காக ராஜமுருகன் அவங்களுடைய பாடல் வரிகளுக்கு பிரதீப் குமார் குரல் கொடுத்துருக்கிறாங்க. ஷான் ரோலனுடைய சேல பாடல் வருது கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரமாயிஷ் 9:41 தொடர்ந்து பேசலாம். நம்ம சலிப்பு தட்டாமல் வாழ்க்கையை வாழ வழிமுறைகள் என்ன அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: இனிய காலை வணக்கம். ஜோரா உள்ள மீராவிற்கு தேனி மாவட்டம் சின்னமுள்ள சசிகலா பேசுறீங்களா?
0: சசிகலாமா, உங்களுக்கு ஜோரான காலை வணக்கம் சொல்லுங்கம்மா.
1: நன்றிப்பா, நன்றிப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: மனசுல வந்து எப்பயுமே இளமையா வச்சுக்கணும்ப்பா.
0: இளமையா வச்சுக்கணும், அப்படி சொல்லுங்க.
1: ஆமா, உற்சாகம் வச்சிருக்கணும்ப்பா. இன்னைக்கே பிறப்போம், உற்சாகம் என்ன கூட இருக்கணும்ப்பா. முதல்ல நமக்கு வந்து மனசு நல்லா வச்சுக்கணும்ப்பா.
0: சரி சரி,
1: சிறப்பாக வாழ்ப்பா. தேவையை நிறைவேற்று வகையில பணத்தை வச்சிருக்கா, அப்பதான் தைரியம் வரும். எதையும் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன வரும்ப்பா? சளி சட்டாப்பா. எல்லோருடைய குடும்பத்துல எல்லோருடைய அன்போட மகிழ்ச்சியாக அப்படி பேசி உற்சாகப்படுத்தணும்ப்பா. எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும்ப்பா. சளிப்பை ஏற்படுத்தக்கூடிய உரையாடல்களை தவிர்த்தணும்ப்பா. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாதுப்பா. மீராவுடைய குரலை போல மற்ற எல்லா குரலையும் கேள்வி சலிப்பு என்னைக்குமே தட்டாதுப்பா. மனசு சந்தோஷமா வச்சுக்கணும்ப்பா. எல்லாமே இறைவன் கொடுத்தது, அனுபவிக்கத்தே பிறந்தோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாம வாழ்ந்து கொண்டே இருந்தா சலிப்புக்கு வாய்ப்பே இல்லப்பா.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றிப்பா. நன்றி. எப்பவுமே மனசை இளமையா வச்சுக்கணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. சமயம் 9:43 நம்ம பேச போற அடுத்த நேயர். காலை வணக்கம்
2: மேடம். காலை பதிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலகரப்பட்டி. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பர் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு மேடம். மீதாமல் குரல் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கும் பெரிய சந்தோஷம், சலிப்பு இல்லாம பேசுறோம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க
2: மேடம். அதாவது ஒரு வேலையை என்கிட்ட கொடுக்கும் போது சலிப்பு இல்லாம அந்த வேலையை பாக்கணும். அந்த சலிப்பு இல்லாத வேலையை பாக்கிறதுக்கு நம்ம மனசை திடப்படுத்திக்கணும். எதுக்கு நம்ம அந்த சலிப்பு? ஆமா, சலிப்புன்னு வரும்போது நம்ம பேர் பின்னாடி அடி வாங்கிருக்கலாம் மேடம். இவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா என்ன சலிப்பு எல்லாம் செய்யறாங்க கைராசி இல்ல அப்படிம்பாங்க. திருச்ச முகத்தோட அந்த சலிப்பு இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு பால் பாய்ட்டு வாங்கன்னா இந்த வாங்கிட்டு வரமா. நீங்க இட்லியை சொன்னீங்க, அந்த இட்லிக்கு 21 ஐட்டம் வைக்கும் போது இட்லி வேண்டாம்னு யாரும் சொல்லுவாங்களா? அதுக்கு சப்போர்ட் 21 ஐட்டம் இருக்கு. அது மனைவி கிட்ட நம்ம பேசும்போது அதோட சலிப்பு தன்மை, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அந்த சலிப்பு தன்மை எல்லாம் நம்ம வெறுத்துறோம். சலிப்பு வரும், அது நம்ம மனசுக்குள்ள போட்டு மூடிக்கணும்.
0: மூடிக்கணும்.
2: ஆமா, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி ரவிக்குமுதா சார், நன்றி. சலிப்பு வந்து மனசுக்குள்ள போட்டு மூடி இருக்கப்பா, புதைச்சி

0: அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே பேசலாம். அடுத்த நேயர் யார் பேச போறாங்க, இங்க இருந்து காலை வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து இப்ப ஆண்களுக்கு லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வீட்டுல இருக்கும்போது தோட்டத்தெல்லாம்
0: பராமரிக்கணும்.
1: அதே மாதிரி வீட்டுல வந்து எனக்கு சமைக்க தெரியும், இன்னைக்கு நான் சமைக்கிறேன், இன்னைக்கு நீர் தாங்க சாப்பிடு அப்படின்னு ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர்,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் சமைச்சு போடுறது
0: இவ்வளவு நேர்கள் சார், இவ்வளவு நேர்கள் பேசுனதுல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
1: அப்புறம் வந்து தெருவுல இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் மூத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கள போய் பாத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கணவன் மனைவி சேர்ந்தே போய் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதான் கோயிலுக்கு நல்ல ஒரு இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த ஊராசு பாக்காத இடம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம நண்பர்களையும் நம்ம தூரமா இருக்கிறவங்களையும் போய் பாக்காம இருப்போம், ரொம்ப நாள் பாக்காம இருப்போம். அங்க போயிட்டு வரலாம், போய் பாத்துட்டு வரலாம். இது மாதிரி வந்து வீட்லயே பிள்ளைங்களோட சேர்ந்து பல்லாங்குழி தாயக்கட்டை இந்த மாதிரி வந்து நிறைய விளையாட்டுகள்லாம் வீட்லயே இருக்கு, வீட்லயே விளையாடலாம். அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டா சலிப்பே தட்டாது, ஜாலியா போயிட்டு இருக்கோம் நாள் பூரா.
0: ஆமா சார், மனோகரன் சார்
1: நன்றி.
0: ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே சூப்பர், நன்றி நன்றி. ஆமா இவ்வளவு விஷயம் இருக்கும் போது எப்படிங்க வாழ்க்கை சலிப்பு திட்டம். வேலைக்கு போன வீட்டுக்கு வந்த யார்ட்டையும் பேசாம அப்படியே முஞ்சி தூக்கி வச்சுட்டு தூங்கினோம், திருப்பி எந்திரிச்சு கிளம்பி போனோம்னா வாழ்க்கை சலிப்பாத்தானே இருக்கும். 9:46 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்து சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். கோவிந்த் வசந்தா அவங்களுடைய இசையில பிரதீப் குமார் பாடியிருக்காங்க. கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகளுக்கு ஜானு திரைப்படத்திற்காக தான் பாட்டு வருது. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்த
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 9:53 நம்ம வாங்கிட்டு இருக்கு. நம்ம நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. சலிப்பு தட்டாமல் வாழ்க்கை வாழ வழிமுறைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
1: மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் வெங்கடேசன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: சலிப்பு இல்லாம இருக்கேன்.
0: சலிப்பு? ஆஹா, இது பெரிய விஷயமா சே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. சொல்லுங்க.
1: ஆமா, எங்க இளதாவது டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம நாம உணர்ந்துக்கிட்டாலே சலிப்பு வராது.
0: வராது.
1: நான் உங்களை கேக்குறேமா, சலிப்பு நம்மளுக்கு ஏன் வருது? ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சலிப்பு வரும். அது செயல் இல்லாட்டி வேற வேற எந்த செயலா இருந்தாலும் சரி,
0: எது வேணாலும் சரி,
1: கஷ்டப்பட்ட

0: சலிப்பு வரும். அந்த ஏன் கஷ்டம் வருதுன்னா, இஷ்டப்பட்டு செய்யாம இருந்தா கஷ்டம் வரும்.
1: ஆமா,
0: கஷ்டம் வர்றதுனால சலிப்பு வரும். கஷ்டம் ஏன் வருதுன்னா, இஷ்டப்பட்டு செய்யாம இருக்கறனால கஷ்டம்.
1: கண்டிப்பா, ஏன்னா எல்லா விஷயங்களையும் நமக்கு சலிப்பு வர்றது இல்லையே, ஒரு சில விஷயங்களுக்கு தான் நம்ம சலிப்பு வருது. அப்ப நம்ம அதை இஷ்டப்படல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அப்படிதான்.
1: ஓகே ஓகே.
0: பெற்றவன் கை என்ன பாட்டு வரும், கை சலித்தால் பேரை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் மண், ஒரு பாட்டு.
1: சரி,
0: சங்கரன் கரெக்டா சொல்ல ஒரு வரிய. அதனால இஷ்டப்படாம எந்த செயலும் செஞ்சா அதுல கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தினால நம்மளுக்கு வந்து அந்த சலிப்பு வருமா, அதுக்கு மறக்கிறதுக்கு ஒரே வழி ஒண்ணுதான்மா,
1: ஒரே ஒரு வழி என்ன,
0: சகிப்புத்தன்மை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா சகிப்புத்தன்மை வராது.
1: ஓகே, சகிப்பு இருந்தா சலிப்பு வராது.
0: சகிப்புத்தன்மை இருந்தா சலிப்புத்தன்மை வராது.
1: சூப்பர் சூப்பர்.
0: இத யார் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறவங்களுக்கு சலிப்பு வராது.
1: ரொம்ப அருமையா.
0: இன்னைக்கு எத்தனையோ கோடி நேயர், எத்தனையோ கோடி செவிலியர்கள் எடுத்துக்கலாம், அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு சலிப்பு வராது. காரணம் என்னன்னா, அந்த செய்ய செயல்ல அவங்களுக்கு சகிப்புத்தன்மை,
1: சகிப்புத்தன்மையோட செய்யறாங்க.
0: ஆமா, அதனால கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டா இஷ்டப்படணும். சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நீங்க கேட்டதுக்கு விடை கிடைக்கும். வாய்ப்பு.
1: நன்றி சார, நன்றி. நம்ம நிறைவு பகுதிக்கு கூட வந்தாச்சு. நிறைய நேர்கள் அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க நம்ம நிகழ்ச்சிக்காக, முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி சொன்ன மாதிரி வாழ்க்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரியான வாழ்க்கையாக இருந்தால் கூட அதில் சிறிய சிறிய மாற்றங்களை செஞ்சிட்டோம். நேர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம விரும்பி செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் சலிப்பு அப்படிங்கிறதே இருக்காது. தினசரி வழக்கத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை எடுத்துக்கணும், புதுசாக ஏதாவது விஷயத்தை நம்ம வந்து புகுத்தலாம். நமக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கிக்கிட்டு இயற்கையோட நேரம் செலவிடுறது, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, வாழ்க்கையில் குட்டி குட்டி கோல்ஸ் வச்சுக்கிட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஓடுறது, நிறைய பயணங்களை திட்டமிட்டு பயணம் செய்கிறது, நிறைய பேருக்கு உதவி செய்கிறது கூட வந்து வாழ்க்கையில் சலிப்பை வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய பேர் சொன்ன மாதிரி மற்றவரோட மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத நம்ம நிறுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம கடந்த காலத்தோடு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிடுறதை வந்து தவிர்க்கணும். மகிழ்ச்சியே பெரிய விஷயங்களை தேடக்கூடாதுங்க. நம்மகிட்ட இருக்கிற குட்டி குட்டி விஷயங்களை மகிழ்ச்சியை தேடிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சலிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் மீரா. நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு கையல் திரைப்படத்திற்காக. யுக பாரதியின் பாடல் வரிகளில் ஹரிச்சரன் பாடியிருக்கிறாங்க, டி இமானுடைய இசையில். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. பாட்டு கேளுங்க, கால் பண்ணி

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் சுருச்சி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நெய்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்புல உங்க கூட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பாட்டு கேட்கறது எல்லாருக்குமே பிடிச்ச சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த வகையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு யாரெல்லாம் எங்கிருந்து என்னென்ன பாடல்கள் கேட்க போகிறாங்க, கூடவே நான் வச்சிருக்கிற சூப்பரான கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256113 மற்றும் 0462256113 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலாம் நீங்க கேட்கலாம் நிகழ்ச்சியில. முதலாவதா வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் உன்னை நினைத்து பாடல். பொம்பிள்ளைங்க காதல தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் நொந்து மனம் பெம்பி விடாதே, பெம்பி விடா

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

0: அம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 10:12 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: தூத்துக்குடியில இருந்து. சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, கீர்பவானி பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கீர்பவானி பண்டிகை எந்த மாநிலத்தில், அதாவது எந்த யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடுன்னு தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் யார் என்று தெரிய சொல்ல வேண்டாமா?
0: சொல்லுங்க சார்.
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஜி கே கேள்விகளுடன் மனம் இறங்கி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: சொல்லுங்க சார், என்ன இன்னைக்கு பாடல், என்ன வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எஸ்பி ஐயா 6ஆம் ஆண்டு நினைவலைகளோடு அண்ணாத்த படத்திலிருந்து அவர் பாடிய நிறைவு பாடல் அண்ணாத்த அண்ணாத்தங்கிற பாடல் வேணுமா?
0: கண்டிப்பா சார். கீர் பவானி பண்டிகை எந்த மாநிலத்தில், அதாவது எந்த யூனியன் பிரதேசத்துல கொண்டாடப்படுதுன்னு நம்ம கேள்விப்பட்டு கேட்டிருக்கோம்.
1: உத்தரகாண்ட்மா.
0: நன்றி சார். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். கீர்பவானி பண்டிகை அப்படிங்கிறது

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய துல்முல்லா கந்தர்பால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ரக்கன்யா தேவி கீர்பவானி கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. பக்தர்கள் பால் அரிசி கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய கீர் படைத்து வழிபடுவதால் இப்பண்டிகைக்கு கீர்பவானி அப்படிங்கிற பேர் வந்தது. அண்ணாத்த படத்திலிருந்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, அர்ஜுன் வாகினி பேரிடர் மீட்பு குழு தொடங்கப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:25 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வான்வெளியில் வண்ணதான் காட்டும் நெல்லை பண்பறைக்கு காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நம்ம நண்பர்கள் எல்லாம் எனக்கு கலாச்சாரக்காக ஒரு பாட்டு கேட்கணுமா?
0: சரி,
1: ஜெயலலிதா பாட்டு வந்து காவாலா காவாலா அந்த பாடலுமா?
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். அர்ஜுன் வாகினி பேரிடர் மீட்பு குழு தொடங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம்.
1: வெஸ்ட் பெங்கால்மா.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, அர்ஜுன் வாகினி அப்படிங்கறத மேற்குவங்க மாநிலத்தில் இயற்கை சீற்றங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற காலங்கள்ல உடனடியா மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த சிறப்பு பேரிடர் மீட்பு குழு தொடங்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் கரையோர பகுதிகளில் ஆபத்தான சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்வதும் அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை விரைவாக விநியோகிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாக கருதப்படுது. அனக்ரகடோவா எரிமலை அமைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா, ஆப்ஷன் பி ஜப்பான். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இந்த பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனமிருமுதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மாவட்டம் கூழாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: சுப்பிரமணியம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிவகாசி படத்துலேருந்து அடா என்ன சார் சொல்லுவேன், நீங்கள் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா நிகழ்ச்சியில், அதாவது அனக்ரகடோவா எரிமலை அமைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா, ஆப்ஷன் பி ஜப்பான்.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தாமிரபரணி படத்துல இருந்து தாலியே தேவையான பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் எது? 1971 மே 25, 1991 மே 25. 1971 தான் சரியான பதில், அதாவது 1971 மே 25. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மாநிலத்திற்கான திட்டங்களை முறைப்படுத்துவதற்காக 1971 மே 25 அன்று தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக மாநில முதலமைச்சரே செயல்படுவார் அப்படின்னும், பொருளாதார வல்லுநர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இதன் உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. மாநிலத்தின் வளங்களை சரியாக கணக்கிட்டு கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற கொள்கைகளையும் 5 ஆண்டு திட்ட வழிகாட்டுதல்களையும் அரசுக்கு பரிந்துரைப்பது இதன் முக்கிய பணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாவதா, மெர்கேட்டர் திட்டம் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? வரைபடவியல், மலை நில வரைவியல். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நெஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புத நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா? வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க?
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரங்கன்னு பேசுறீங்க?
5: நாகர்கோவில் நகர், ஜெயகுமார்.
0: ஜெயகுமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: படம் வந்து வரலாறு. பாடல் வரி கவிஞர் வைரமுத்து.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? மெர்கேட்டர் திட்டம் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ வரைபடவியல், ஆப்ஷன் பி மலை நில வரைவியல்.
5: வரைபடவியல்.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மெர்கேட்டர் திட்டம் அல்லது மெர்கேட்டர் உருவக்கணிப்பு அப்படிங்கிறது உருளை வடிவ நில வரைபட திட்ட வரைமுறையாகும். இது 1569 ஃபிளெமிஸ் புவியியலாளர் மற்றும் வரைபடவியலாளரான ஜோர்ஜ் மெக்கட்டேர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. கடல்வழி பயணங்களின் போது திசைகளை துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இந்த வரைபட முறை

0: பெரிதும் உதவியது. கப்பல் மாலுமிகள் ஒரு குறிப்பிட்ட திசை கோணத்தை மாற்றாமல் நேர்கோட்டில் பயணிக்க இது வழிவகுத்தது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இதுவரை கேட்டது மனம் விரும்புதே. இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் இது. ஊர் உலகத்துல எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு எப்படா வருவோம் அப்படின்னு தோணும். அப்படி உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படிங்கிறத ஸ்நேகிதிகள் இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்களோட உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர்

அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கார்ஸ்டன் பிரவுனியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்கக் கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இணைஞ்சிருக்கிற நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற அன்பனீர்களுக்கு மீண்டும் மீராவின் ஜோரான முற்பகல் வணக்கங்கள். நேர்லி நேரமாயிச்சு 11:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது மணித்திருநாடு நிகழ்ச்சி. பாரதத்தின் பெருமை பேசும் நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்தியாவின் தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருத்தரும் அரசியல் சமூகம் இலக்கியம் அப்படின்னு எல்லா களங்கள்லேயும் முத்திரை பதித்தவருமான பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினம் இன்று. பற்றிய நினைவுகளோடு இன்னைக்கு நம்ம மணித்திருநாள் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா இவங்க 1916 செப்டம்பர் 25 இதே நாளில் தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தன்கியா அப்படிங்கிற ஒரு எளிய கிராமத்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க. ஆரம்பகால வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்னல்களாக தான் இருந்திருக்கு. சிறு வயதில் யாருமே வந்து கவனிப்பு இல்லாமல் ஒரு சவாலான சூழ்நிலையில் அவருடைய தாய் வழி தாத்தாவால் வளர்க்கப்பட்டிருக்காங்க பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. அந்த அனுபவங்கள் தான் அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமுள்ள மனிதராக, இரக்கம் மன உறுதி நிறைந்த ஒரு மனிதராக பிற்காலத்தில் வந்து மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேர்களை பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினமான இன்று அவரை பற்றி நினைவுகளோடு தொடர்ந்து மணித்திரான நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்கு. செந்தமிழ் பாட்டு இந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் பாட்டு வரது 11:05

0: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 11:11 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பண்டிட் தீன் தயாள் உபாத்தியாயா அவங்களுடைய பிறந்த தினமான இன்னைக்கு அவங்கள பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம், தெரிஞ்சிட்ருக்குறோம். ரொம்பவே சிறந்த மாணவரான அவர் 1937 நடைபெற்ற அதனுடைய 10ஆம் வகுப்பு தேர்வில் எல்லா பாடங்களையும் சிறப்பு தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. 1939 கான்பூரில் இருக்கக்கூடிய சனாதன தர்ம கல்லூரியில் முதல் வகுப்பில் பட்டமும் பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆக்ராவில் இருக்கக்கூடிய புனித ஜான் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அங்கே தான் சமூகவியல் மற்றும் தத்துவத்தில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த ஆர்வம் ஒரு வடிவம் பெற தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். மாகாண தேர்வுகள் எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அரசு பணியை விடுத்து பொது சேவை வாழ்க்கையை தான் விரும்பி அதை தேர்ந்தெடுத்தாங்க பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. இன்னும் தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் பாடல் கேட்க போகிறோம். தாலாட்டு கேட்குதம்மா இந்த படத்துல இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீ சவுந்தரராஜன், சாய்பாபா இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

பகல் 11:18 ஆயிற்றுக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில இன்று பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவங்கள பத்தின தகவல்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய துயரங்களால் இவரால் முதுகலை படிப்பை வந்து தொடர முடியலங்க. அரசு வேலைக்கான தேர்வு எழுது போன சமயத்தில் அவர் வேட்டி குருதா தலையில் தொப்பி அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய தோற்றம் வந்து இருந்திருக்கு. வேட்டி தொப்பி குருதா இந்த தோற்றத்தில் பார்த்த சிலர் வந்து இவரை பண்டிட்ஜி அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுவே பின்னால் இவருடைய பெயரோடு வந்து நிலைச்சிருச்சுங்க. இந்தி ஆங்கிலம் அப்படின்னு ரெண்டு மொழிகள்லையும் ரொம்ப திறம்பட எழுதக்கூடியவர். இந்தியாவில் ரொம்ப பிரபலமான சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிற நாடகத்தை ஒரே மூச்சில் எழுதியிருக்கிறாங்க. தேசிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிர தர்ம அப்படிங்கிற மாத இழலை 1940 லக்னோவில் தொடங்கி அதை நடத்தியிருக்கிறாங்க. அப்புறமா பாஞ்ச ஜன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதழையும் சுதேசி அப்படிங்கிற நாளிதழையும் கூட தொடங்கியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நம்ம மணி திருநாடு நிகழ்ச்சியில் 11:20 ஆயிட்டுருக்கு. பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோரமா குரல்களில் முத்துக்காளை படத்திற்காக இளையராஜாவோட இசையில் தான் பாட்டு கேட்க போறோம். கேட்கலாம்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நம்ம நிலைப்பன்மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சி நேரம் ஆயிடுச்சு 11:25. இன்னைக்கு பண்டிட் தீன் தயாள் உபாத்தியாயா அவங்களுடைய பிறந்த தினம். அவங்கள பத்தி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இவங்களுடைய செயல்கள், படைப்புகள், பேச்சுகள் எல்லாத்துலேயுமே தேசியம் அப்படிங்கிற விஷயம்தான் நிறைஞ்சிருந்திருக்கு. இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கோட எப்போதுமே செயல்பட்டிருக்காங்க இவங்க. வீடு, குடும்பம் இது எல்லாத்தையும் விட தேச சேவை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேச சேவைக்காகவே தன்னை வந்து

பணிச்சவங்க தான் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவங்க தான். அவங்களுடைய பங்களிப்பு, அறிவு சார்ந்த பங்களிப்பு எந்தெந்த துறைகளில் பயன்படுச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டு இருக்கிறீர்களே, சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து பாடல் வருது. இளையராஜாவுடைய இசையில் மனோவும் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை வாலியின் பாடல் வரிகளில் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை தொடர்கிறது மணித்திருநாடு நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 11:36. இன்னைக்கு பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினம். அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இவருடைய பணிவும் கொள்கை மீதான அர்ப்பணிப்பும் அவருக்கு சக மனிதர்களுடைய மரியாதையை நிறையவே பெற்று தந்தது. அவருடைய தலைமைத்துவ திறன்கள் அப்படிங்கிறது அவர் வந்து இந்திய அரசியலில் ஒரு முன்னணிக்கே கொண்டு சென்றது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் நடைமுறைவாதத்தையும் ஆழமான கலாச்சார உணர்வையும் இணைத்த இந்தியாவுக்கான ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையை இவர் வந்து முன் வச்சாங்க. தீன்தயாள் உபாத்யாயோட மாபெரும் அறிவுசார் பங்களிப்பு அப்படிங்கிறது அவருடைய மனிதநேய தத்துவத்தின் வடிவில் வெளிப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். பொருள்சார் முன்னேற்றத்தை ஆன்மீக மற்றும் தார்மீக விளிமைகளோட இணக்கமாக்குறதுக்கு வந்து முயன்றது இவருடைய இந்த மாபெரும் அறிவுசார் பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். கிராமத்தை அடித்தளமாக கொண்ட தன்னிறைவு பெற்ற அதிகார பரவலாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை அவர் கற்பனை செஞ்சு அதை நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவோட பண்பாட்டு நெறிமுறைகளோட ஆழமாக அது பொருந்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். 11:37 நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்கவங்களுக்காக உத்தம ராசா இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் வாலியின் பாடல் வரிகளில் பாடல் பாடியிருக்காங்க இளையராஜா மனோ.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேரம் 11:44. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா இவங்க வந்து 1968 பிப்ரவரி 11 அன்று காலமானாங்க. இவங்களுடைய வாழ்க்கை குறுகியதாக இருந்தால் கூட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமூக விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் பற்றிய அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இன்றைய காலத்திற்குமே பொருத்தமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமானது. ஆலிவர் ரெஜினால்ட் டாம்போவுடைய உருவப்படத்தோட இவருடைய உருவப்படத்தையும் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா தென்னாப்பிரிக்கா நட்புறவு அஞ்சல் முத்திரை அப்படிங்கிறது இந்த இரண்டு நாடுகளுடைய அரசியல் நிலப்பரப்புகளை வடிவமைத்த இரண்டு மாபெரும் ஆளுமைகளுக்கு வந்து ஒரு அஞ்சல் முத்திரை அஞ்சலியாக இன்றைக்கும் திகழுது அப்படின்னு சொல்லலாம். தத்துவ அறிஞர், பொருளாதார வல்லுநர், சமூகவியலாளர், வரலாற்று ஆசிரியர், இதழாளர் மற்றும் அரசியல் அறிவியலாளர் என பரிமாணம் கொண்டிருந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்த தினம் இன்று செப்டம்பர் 25. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பூவரசன் திரைப்படத்திலிருந்து வாலியின் பாடல் வரிகள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில பாட்டு வருது, கேட்கலாம்.
5: தூக்கி சொருக்கும் செயல் ஐயா, மடிச்சு கட்டின வேட்டியா, பத்துருவம் பத்துருவம்
6: பத்துருவம் பத்துருவம் பொம்பளையா, மீச வச்ச ஆம்பளையா, பத்துருவம்.

0: நேரம் 11:50 ஆயிட்டுருக்கு. நம்ம நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு, நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தகவல்களை வழங்குறதுக்காக என்னோட அறிஞ்சிருக்கிறாங்க யாரு?
1: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: கோமதி, முதல் தகவல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
1: காலையில் ஆனால் பயங்கரமாக வெயில் அடிக்கி, சாயங்காலம் ரெயின் கோட் கொடை இல்லாமல் எங்கேயும் போக முடியல. அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சில நாட்களாக நடந்துகிட்டே இருக்குது. பாலத்துக்கு கீழே மழை பெய்து, பாலத்துக்கு மேலே வெயில் அடிக்கி, இந்த மாதிரியான அதிசயங்களும் நம்ம ஊரில் தான் நடக்குது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கரூர் மாவட்டங்கள்லையும் புதுச்சேரியிலையும் இன்னைக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மழையை அங்கே வடக்கு பக்கம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இங்கே நான் போகிறேன், தென்காசிக்கு போகிறேன், குடை இல்லாமல் போகலாமான்னு கேட்கக்கூடாது. எப்போனாலும் இந்த காலகட்டத்தில் குடை இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப உபயோகமானது. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வரைவு வழிகாட்டி வச்சுருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பதிவுத்துறை தலைவரோட வழிகாட்டுதல் படி நமக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை களைகிற வகையில் வரைவு வழிகாட்டி தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் வச்சுருக்கிறாங்க. மக்கள் வந்து இதில் எதுவும் கருத்து தெரிவிக்கணும், இல்லை இதில் எனக்கு ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 15 நாட்களுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீடு துணைக்குழுவிடம் நேரிடமோ அல்லது தபால் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, இது தகவலோட நான் கூட ஒரு தகவல் வச்சுருக்கேன். அப்படின்னா நம்ம நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் செப்டம்பர் 28 இபிஎஃப் சிறப்பு நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு. அதாவது நம்ம தொழிலாளர் அரசு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இவங்க இணைஞ்சு நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 அப்படிங்கிற சிறப்பு குறை தீர்க்கும் நிகழ்ச்சி இந்த மாதம் 28 நடைபெற இருக்கு. நம்ம திருநெல்வேலி நகரத்தை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரர் நகரில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் பள்ளியிலையும், தென்காசியில் கொடிக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி கலை அறிவியல் மகளிர் கல்லூரி வளாகத்திலையும், தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் பொறியியல் கல்லூரி வளாகத்திலையும் ஒரே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு. அதனால் வருங்கால வைப்பு நிதி அலுவலக சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்கள், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் 28.
1: நீங்கள் 28 ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் 27 ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக காத்திருக்கேன்.

தூத்துக்குடியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் 31வது மாநில மாநாடு 27ஆம் தேதி தூத்துக்குடியில் நடக்குது. முதல் 3 நாட்கள் நடக்கு. இந்த முதல் நாளான வர 27ஆம் தேதி சாயங்காலம் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுது. கார்ப்பரேட் ஆதரவு வேளாண்மை கொள்கைகளை எதிர்ப்போம், விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த பேரணி தூத்துக்குடி அண்ணா நகரில் சாயங்காலம் 4:30 ஆரம்பிக்குது. பேரணி முடிவில் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே பொதுக்கூட்டம் நடக்கு. 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு தூத்துக்குடி ஏவிஎம் கமலவேல் மஹாலில் பிரதிநிதிகள் மாநாடு தொடங்குது. 29ஆம் தேதி காலையில் பிரதிநிதிகளோட விவாதம் புதிய மாநில குழு நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுறாங்க. அகில இந்திய விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் வந்து இந்த கூட்டத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு.

0: கேட்டுட்ருக்கிறீங்க மணி திரண்டாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கோமதி?
1: அடுத்ததாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் இன்றைக்கி ஒரு இடத்துல, அதாவது நமக்கு வடக்கு பகுதியெல்லாம் மழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்று முதல்ல 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வானிலை ஆய்வு மையம் சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பகுதிகளிலையும், 25ஆம் தேதி இன்னைக்கும் அந்த புதுச்சேரி உள்ளிட்ட சில இடங்கள்லையும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை சுற்றி புற்றி எங்கே போனாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை எதிர்கொள்ள நம்மளும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம்.
0: நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்துலேருந்து தேவாவுடைய இசையில் மனோ சித்ரா பாடியிருக்காங்க. இந்த பாடலோடு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி இதுவரை மகிழ்ச்சியை வழங்கினோம். நான் உங்கள் வீரமற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஈராக் துணை பிரதமர் திரு ஃபாட் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல் மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நண்பகல் 12:10 12:35 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் தலைப்பு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் இது. நண்பகல் 12:10 பிற்பகல் 1:30 4:02 4:30 5:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். பிற்பகல் 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்டம் சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து நலம்தானாவில் உடல் ஆரோக்கியமும் விதவிதமான டயட் வகைகளும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:07 4:35 பொதிகை தும்பி, மாலை 5:02 5:35 படமும் பாடலும், மாலை 6:02 பக்தி மாலை, மாலை 6:35 சேவை செய்திகள், மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், இரவு 7:00 7:35 அறிவியல் தகவல்கள், இரவு 8:05 ஊரும் உரமும் ராமன் பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குவோர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இரவு 9:00 இடைவிடாத இசைமழை, இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பிய எழுத்ததிகார உரைகள் பற்றி கேட்கலாம். இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாடம் முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை கேட்கலாம். இரவு 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4:00 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எல்லாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: மீரா,
1: சொல்லுங்க திவ்யா,
0: உங்களுக்கு பிடிச்ச இடம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
1: எனக்கு பிடிச்ச இடம்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கே.
0: நிறைய லிஸ்ட் இருக்கு.
1: ஆமா, நிறைய இருக்கு. எனக்கு வந்து எனக்கு டிராவல் எங்கேயோ ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது அப்படி ஒரு ஆளுக்கு எவ்வளோ லிஸ்ட் இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க, நிறைய இடங்கள் இருக்கு.
0: ஆமா, கண்டிப்பா. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து நான் படிச்சதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலகுமாரனுடைய வரிகள், வீடு அப்படிங்கிறது விடுதலையான இடம். எந்த இடத்துல கால் நீட்டி மல்லாந்து கவலையின்றி சாய முடியுமோ, அசந்து தூங்க முடியுமோ, பயமின்றி உலவ முடியுமோ, அதுவே வீடு. வீடு என்பது விடுதலையான இடம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. வீடை பத்தி, அதாவது வீட்டுலதான் நம்ம நம்மளா இருப்போம், நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு. ஏன்னா வெளி உலகத்துக்கு போகும்போது நம்ம டிப் டாப்பா கிளம்பி கிளம்பி வரோம்னு வச்சுக்கோங்க, ஆனா வீட்டுலதான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜாலியா நம்ம சௌகரியமா இருப்போம்.
1: சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்க தான் பிடிக்குன்னு சொல்ல வரீங்களா?
0: ஆமாம், அதுவும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் இருக்குது. வரவேற்பறை இருக்குது, சமையல் அறை இருக்குது, பூஜை அறை இருக்குது, இப்படி நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஏன் மொட்டை மாடி கூட இருக்குது. இப்படி நிறைய இடங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும்.
1: ஆமாம், அந்த இடம் எது உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னா தான் தோழிகளே நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. உடனே கால் பண்ணுங்கள், 0462-2256-1132 மற்றும் 0462-2256-1133. யார் பேச போகிறாங்க முதல்ல
0: கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் திவ்யாமா, எப்படி இருக்கீங்க? மீராமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
2: ஆறுமுகமட்டில சாந்தி.
0: சாந்திமா, சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம்னா நீங்க எதை சொல்வீங்க?
2: நான் வந்து வாசல்ல தான் இருப்பேன் பாத்துக்கோங்க.
0: ஆமா,
2: நம்ம நிலை பண்பலை 102.6 கேட்டுக்கிட்டு தான் வச்சிருக்கோம் நாங்க. ஸ்டூல் அப்படி இருக்கோம், நான் சேர் போட்டிருப்பேன், என் மகன் இடது பக்கம், என் இடது பக்கம் தான் எப்ப மத்தாலும் என் மகன் இருப்பான் என்கிட்ட.
1: சரி,
2: அவன் என்கிட்ட இருக்க நல்லா சவுண்டா கூட்டி பாட்டுமா ஜம்முன்னு எப்படி ஒழிச்சு தருவான் தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாங்க பாட்டுல தாய்மோன்னு நாங்க பாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கு. சவுண்ட கூட்டி எப்ப எந்த சத்தமும் எதுவும் கேட்க கூடாது. பாட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கணும்.
0: அப்ப நம்ம சாந்தி அம்மாக்கு பிடிச்ச இடம் வாசல்.
1: அது வாசல் சும்மா சொல்லிருக்கூடாது திவ்யா, நிறைய கதைகளை பேசக்கூடிய இடமே அந்த வாசல் தான்.

0: சூப்பர் சாந்தியம்மா, அருமை, நன்றி
1: நன்றி
0: நன்றி.
2: நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
3: பண்ணை
0: வீடும் சொல்லுங்க.
3: உங்க
2: வீடு தோட்டம் தான் உங்களுக்கு பிடிக்கும்?
3: ஆமா,
0: அந்த தோட்ட சூழல்ல அந்த வீடு
3: எல்லாம் நிக்கா, அது புகுத்து இருக்கிற பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எப்பவுமே அந்த 7 மணிக்கு அந்த வீடுதான்.
0: ஓ, அப்படியே பக்கத்துலதான் இருக்குதா?
3: ஆமா, ஒரே
0: பேருக்கு பகல்ல ஒரு வீடு, சாயங்காலம் ஒரு வீடு, ஒரே ஜாலிதான்.
3: ஆமா, அழகா இருக்கும் அந்த வீடு.
0: சரி, அந்த இன்னொரு வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எந்த இடத்து சொல்லுவீங்க? பெண்களுக்கு பிடித்த ஒரே இடம் வாசல்படி. ஆமா, நிறைய நாட்டு நடப்புல தெரிஞ்சுக்கலாம், யார் போறா யார் வர என்ன விஷயம்.
3: நல்லா இருக்கும், நம்ம எப்பவும் கேட்டாலே இருக்கும், எல்லாம் இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் வசந்தம்மா,
3: சாயங்காலம் டைம் அந்த வீடு.
0: ஓகே ஓகே, நன்றிம்மா, நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சி அணிந்ததற்கு. இன்னும் நம்ம தோழிகள் கிட்ட நம்ம மறுபடியும் கேட்போம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீட்டுல எந்தெந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாட்டு கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சிநேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோழிட்டு பேசலாமா?
1: பேசலாமே. யார் பேச போறாங்க? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: ஜோதிமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, உங்க வீட்டுல எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்?
2: நான் வந்து தையல் மிஷின் போட்டிருக்கேன் வெளியில வரண்டாவில. உள்ள பெட் சைட் ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, கிச்சன் ரூம், அதெல்லாமே பிடிக்காது எனக்கு.
1: பிடிக்காது.
2: நான் மிஷின் போட்டிருக்கிறதுல எஃப்எம் இருக்கு.
1: ஓ,
2: இப்பயும் கேட்டுக்கிட்டே தான் தச்சிட்டு இருந்தேன்.
1: ஓகே, அந்த இடம் தான் உங்களுக்கு பிடிக்குமா?
2: வேலை இல்லைனாலும் அங்கே படுத்துக்கிட்டு எஃப்எம் கேட்டுக்கிட்டே படுப்போம். உள்ள வந்தா டிவி போட்டுருப்பாங்களே, எனக்கு டிஸ்டர்பா இருக்குங்களா.
1: இப்ப இந்த எஃப்எம் கொண்டு வேற இடத்துல கிச்சன்ல வச்சா அங்க கிச்சன் பிடிக்குமா உங்களுக்கு?
2: இங்க அங்க இருந்து இங்க கிச்சன் ரூம் எல்லா ரூமும் கேட்கும் எஃப்எம் போட்டாவே.
1: சரி, என்ன நீங்க சொன்னாலும் சரி, அந்த மிஷின் இருக்கிற வராண்டாதான் எனக்கு பிடிக்க முடிக்கிறீங்க.
2: வேலை இல்லையோ அங்கே படுத்துக்கிட்டு நல்லா காத்தோட்டமா கேட்கும் எஃப்எம் கேட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு.
1: சூப்பர் சூப்பர்.
2: வேலை இருந்தா படிச்சுட்டே இருப்போம். உள்ள கிச்சி ஓடிட்டே இருக்குமா, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க நம்மளுக்கு எடுத்து. நான் அங்கேதான் படிச்சேன், எல்லாம் சாப்பிடுறது கூட சாப்பிட்டு கேட்டுக்கிடுவேன் எஃப்எம்.
1: ஓகே ஓகே. அப்ப ஜோதியமாக்கு பிடிச்சது வராண்டா. ஓகேமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
1: நன்றிமா.
0: நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம். வரும்போது கூட வரீங்களே.
1: வணக்கம். நல்லா இருக்கோம். நலம் விசாரிக்கிறது யாருன்னு சொல்லிருங்க? செல்வம்.
0: செல்வமா? உங்களுடைய வானொலி ஒளி அளவு கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கிறீங்களா? ரொம்ப.
1: ஆமா, நாங்க பேசுறதே எங்களுக்கு கேக்குதுங்க.
0: ஆமா,
2: வீட்டுக்குள்ள
1: வீட்டுக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் இருப்பீங்க நீங்க. சூப்பர்மா. கண்டிப்பா வேப்ப மரத்து நிழல்ல ஜாலியா உட்கார்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, அப்படி பேசிட்டு இருக்க, நாங்களும் நல்லா ஜாயின் பண்ணிக்கிறோம்.
0: பேசுறதுக்கு வசதியா இருக்கு.
1: ஆமா, நம்ம வீடுன்னு சொல்லும் போது வீட்டுக்குள்ள இருக்க அறைகள் மட்டும் கிடையாது, இந்த வாசல் முற்றம், வாசல், படி, திண்ணை, அது மொட்டை மாடி எல்லாத்தையுமே கணக்குல எடுக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: புறவாசலையும் கணக்குல வச்சுக்கோங்க சரிங்களா?
0: வச்சுப்போம்.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து தோழிகள் என்னெல்லாம் சொல்ல போறாங்க
0: அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடல் கேட்டு வந்துடலாம். நீ வருவா என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6ல தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்நேகிதியே, உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். வர்ற தோழி என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம். நான்
2: நல்லா இருக்கும் லலிதாம்மா. நான் ஆர்வமா இருக்கேன், நீங்க எந்த இடத்த சொல்ல போறீங்கன்னு கேக்குறதுக்கு.
1: கேக்குறதுக்கு அது வந்து ஒரு சின்ன மாற்றம், 2 வருஷத்துக்கு முந்தி 2 வருஷத்துக்கு பிந்தி.
2: ஓ சரி, நல்லா இருக்கே. சரி, 2 வருஷத்துக்கு முந்தி எந்த இடம்?
1: எனக்கு அடுப்பாங்கரையும் எனக்கு பாத்ரூம் தான்.
2: சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க.

0: முன்னாடி. ஏன்னா வாரணம் தான் உலக நடப்பெல்லாம் வெளி நடப்பெல்லாம் கேட்கலாம்.
1: ஆமா ஆமா
0: போற வாரம் ட்ரம்ப் சின்ன பிள்ளைலாம் வம்பெடுப்பேன்.
1: வம்பெடுப்பீங்களா?
0: ஆமா, எங்க போறேன் எங்க வரேன் அதெல்லாம் இங்கேயாதான் இதெல்லாம் இங்கேயாதான் அப்படி இருக்கு வம்பெடுப்பேன்.
1: சரி சரி,
0: அனுப்பங்கறையும் ரொம்ப பிடிக்கும். இது இப்ப என் கட்டிலும் எனக்கு எப்பவும் தான் இங்க வீட்டுக்குள்ள
1: பெட்ரூம் தான் இப்ப பிடிச்சிருக்குது.
0: ஆமா, எப்பவுமே என் கட்டிலும் தான். இப்ப வெளியெல்லாம் போறது கிடையாது.
1: ஏன் லலிதா அம்மா இப்ப எல்லாம் வம்பெடுக்கு இல்லையா?
0: நன்றி.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம். அதனைத் தொடர்ந்து ஸ்நேகிதியே நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. திருநெல்வேலி பண்பலை 102.6 இல் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் வந்து அந்த வாசப்படியாகட்டும், அவங்களுடைய சமையலறை, அதுக்கப்புறம் அந்த அவங்க இந்த தையல் மிஷின் இருக்கக்கூடிய அந்த இடம், அதெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம தோழிகள் என்னென்ன இடம் பிடிக்குது சொல்றாங்கன்னு
1: கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும். இவ்வளவு பவ்யமா பேசுறது யாரு?
2: ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி பேசுறேன்.
1: காயத்ரி அம்மா சொல்லுங்க.
2: எங்களுக்கு வாசப்படிதான்.
1: உங்களுக்குமா?
2: வாசப்படிதான்
1: நாங்களும் பேசுறோம் சரிங்களா?
0: சேட்டைகள்
1: பண்ணுவாங்க. காயத்ரி அம்மா சொல்லல, என்னை
0: சொன்னேன். சரி, அடுத்த தொழில பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சிவகாமி பேசுறேன்.
1: சிவகாமி அம்மா சொல்லுங்க,
0: உங்களுக்கு பிடிச்ச இடம் உங்க வீட்டுல என்ன சொல்வீங்க?
1: ரேடியோ இருக்கிற அந்த
2: ரூம்
0: ரொம்ப பிடிக்கும். ரேடியோ எங்க இருக்கு
1: அப்படி சொல்லுங்க.
2: அந்த கிச்சனுக்கும் அந்த ஹாலுக்கும் நடுவுல உள்ள அந்த படி
0: சமைச்சுக்கிட்டே கேக்கலாம்.
2: மரம்லாம் நிக்குமா, அப்படியே அதை பாத்துட்டு ரேடியோவும் கேட்டுக்கிட்டு அப்படியே ருசிச்சு
0: நம்ம தோழிகள்லாம் நம்ம அந்த வானொலியோட எவ்வளோ ஒரு கனெக்டடாக இருக்காங்க கேட்கும்போது அப்படியே எனக்கு புல்லரிக்குது.
1: புல்லரிக்குதா? ஆமாம், எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பர்டிகுலர் இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் எந்த இடத்துல ரேடியோ இருக்குது அங்கே தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, நேர்களே தோழிகளே ரொம்ப நன்றி. அப்படியே எங்கள் ரேடியோவோட எங்கள் வானொலியோட ஒளிபரப்போட இணைஞ்சே இருங்க, எங்களோட எப்போவுமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமாம், இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது. என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பன்னிரண்டு 12:47 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த தோழி யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: இருக்கீங்கம்மா?

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம்.
1: சரி, உங்களுக்கு எந்த இடம்?
0: அடுப்படியே அடுப்படியே சதமா இருக்கும், சொர்க்கலோகமே அடுப்படியா இருக்கும். எனக்கு வந்து இரவு நேரத்துல அடுப்படி சொர்க்கம்.
1: சரி,
0: வானொலியில பாட்டு கேட்டுக்கிட்டே
1: சமைக்கிறது,
0: அடுப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பாத்திரம்லாம் விளக்கி அடுக்கி அழகாக அடுப்படியை வச்சுட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே, ஏன்னா பாட்டு இல்லைன்னா என்னால முடியாது, வேலையில பார்க்க முடியாது அடுப்படியில.
1: சரி, பகல் நேரத்துல?
0: பகல்ல வந்து காலையில அதிகாலையில வந்து டீ குடிக்கும் போது பால்கனி இருக்கு, டீ மரங்கள் இருக்கு,
1: அதை பார்த்து ரசிச்சுட்டே டீ குடிப்பீங்க.
0: ஒரு பெரிய ஆலமரம், குயில் ஒரு பக்கம் கூவும், கிளிகள் கத்தும், காகங்கள் கரையும், பல பறவைகள் வந்து அடைக்கலமா இருக்கிற இடம். அந்த அதிகாலையில ஒரு 5:30 போல டீய போட்டுட்டு எங்க வீட்டுக்காரவும் நானும் அங்கே பால்கனியில உட்காந்து சின்ன சின்ன சிறுகதைகளை பேசி என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன சேமிக்கிறது, என்னென்ன இப்ப குறைக்கணும், என்னென்ன கூட்டணும்னு கேட்டுக்கிட்டே அப்படி ருசித்து ருசித்து குடிப்போம் பாருங்க அந்த டீய. அதுல இருக்கிற ஆனந்தம். அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாம் டீவுக்கு வந்துட்டா பேரன் பேத்திய மாக்கமாரு எல்லாரும் அந்த பால்க முன்னாடியே உட்காந்துக்குருவோம், அந்த வர முன்னாடி பால்கனியில
1: எல்லாரும்
0: டான்ஸ் ஆடுங்க குழந்தை எல்லாம். அப்புறம் பெரியவங்க மாமியாரும் அக்காவும் பல்லா ஒளி விளையாடுவாங்க, நாங்க கதைகளை பேசி அப்பா அப்பா நல்லா சிரிப்போம்மா. அந்த நேரம் ஆனந்தமான அந்த இடம், அந்த பால்கனியும் அடுப்பாங்கரை இரவு நேரம் அந்த அடுப்பாங்கரையும்.
1: பகல் நேரத்துல பால்கனியும் இரவு நேரத்தில் அடுப்பாங்கரையும்.
0: ரெண்டு இடமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்தமானது. அதுல பால்கனி வந்து மனசுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியது, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அந்த பால்கனிகள்லாம் இல்ல, எல்லாரும் கேட்ட பூட்டிட்டு வீட்டுக்குள்ளயே அடைஞ்சு கிடக்காங்க, ஏசிக்குள்ளயும் தொடங்கி போய் இந்த அக்கா வீட்டு இதுல இருக்காங்க. ஆனா நாங்க ஏசியும் இல்ல ஒண்ணும் இல்ல, அதனால வாசல்ல உட்காந்து இந்த காத்து இயற்கை காத்த வாங்கிட்டு வானத்துல போற அந்த பறவைகளையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற ஆனந்தம் வந்து அளவிட முடியாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணுங்கிறத குளிக்கிறேன்.
1: நன்றி ராஜேஸ்வரிம்மா, நன்றி.
2: நம்ம கூட பேச போற அடுத்த தோழி,
1: வணக்கம்.
3: வணக்கம் மேரா மேடம், திவ்யா மேடம், வணக்கம்.
1: எனக்கு
3: வந்து அந்த நுழைவு வாயில்,
1: நுழைவு வாயில் கேட்,
3: மத வாசல்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஆளுகள் இருந்தாதான் கலகலப்பா இருக்கும், அந்த அமைதியா இருக்க நேரத்துல வெளியே போனவங்களை அந்த எதிர்பார்த்து காத்திருக்கும் வெளிகளுக்கு ஒரு விருந்து, அந்த அவங்க எப்ப வருவாங்க அப்படிங்கறதுதான்.
1: எப்படிதான் இருந்தாலும்
3: வீடு இருந்தா அந்த வாசல்படி இருந்தா தானே இது. அதனால பெரும்பாலானவங்களுக்கு அந்த வாசல்படி அந்த நுழைவு வாயிலும் ரொம்ப, அப்புறம் அந்த ஜன்னல் வரும், ஜன்னல் உட்காந்துட்டு போறது வர்றது, அப்புறம் சோர் முக்கியம், கிச்சனு
1: நன்றி ஆனந்தி நிகழ்ச்சியில் கலந்து நன்றி.
2: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து நம்ம தோழிகளோட பேசுற முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். காமராசு திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 12:56 ஆச்சு. நம்ம சிநேகிதே நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு நம்ம தோழிகள்கிட்ட எல்லாமே பேசணும் இல்லையா?
1: ஆமா, நம்ம சொல்லல அப்படின்னா நேயர்கள் வந்து கோச்சுக்குவாங்க.
0: ஆமா, அதனால கண்டிப்பா உங்களை வீட்டில் பார்க்கணும்னா எந்த இடத்துல பார்க்கலாம்?
1: என்னை வந்து வீட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பகலில் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஈவினிங் டைம் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னா வீட்டு மொட்டை மாடியில் தான் என்னை பார்க்கலாம்.
0: மொட்டை மாடி தான் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்.
1: ஆமாம், ஏன் அப்படின்னா பகலெல்லாம் எல்லாரோடையும் அப்படி கலகலன்னு இருந்துட்டு இப்படி இருந்துட்டு எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா அந்த இரவு நேரம் தான். நான் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட சண்டை போட்டோமா, இப்படிலாம் அந்த பேசிட்டு என்னை நானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இரவு நேர குளுமையை அனுபவிச்சுட்டு தனியாக எனக்காக நேரம் ஒதுக்குறது அந்த மொட்டை மாடி பக்கத்தில். நீ வீட்டு வாட்டர் டேங்க் இருக்கும், அது பக்கத்தில் தான் நான் உட்காந்துருப்பேன். அங்கே வந்தால் பார்க்கலாம்.
0: மொட்டை மாடியில் தனிமையில் இனிமை காண்றது.

0: இருக்கிறாங்க. வேற
1: அப்போ நீங்களே சொல்லிடுங்க திவ்யா, உங்களுக்கு
0: எனக்கு
1: பிடிச்ச
0: வந்து
1: இடம்.
0: டிவி இருக்கிற ரூம், அதாவது நம்மளுடைய வரவேற்பறை.
1: ஓ சூப்பர் சூப்பர்.
0: ஏன்னா அது டிவி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கா சேர்ந்து உட்காந்து படம் பார்க்கறது, சாப்பிட்றது, எல்லாமே
1: ஓ
0: அதை பார்த்து செய்யறதுனால எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ரூம் அந்த
1: இடமா
0: ஹால்
1: இருக்கிறதுனால உங்களுக்கு ஹால்
0: இருக்கிறதுனால.
1: பிடிச்சிருக்கு உங்களுக்கு.
0: ஆமாம்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: ஸோ கண்டிப்பாக வீடுங்கிறது நம்ம நம்மளாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இயல்பாக நம்மளை வச்சுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அந்த வீட்டை வந்து அலங்கரிக்கக்கூடியது, அந்த வீடை வீடாக மாற்றுறது பெண்கள். அந்த பெண்களுக்கு அந்த வீட்டில் என்னென்ன இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்டோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா தொழில்களுக்கும் நன்றி சொல்லி ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கிறோம். ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா.
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
4: நேச்சுரல் வந்து குளிக்கிறது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உடம்பு ஹீட் தான்.

0: நிறைய நோய்களுக்கு காரணம். பாடி ஹீட்டு குறைக்கணும். சார், காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளையாக குளிக்க சொல்லுவோம். வந்து ரெண்டு வேளையும் தலையோடு குளிக்கணும், அதான் முக்கியமாக. சார், நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து குளிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ வந்து தலை ஹீட்டாகவே இருக்கும், அந்த பாடி டெம்பரேச்சர் குறையாது. சார், நல்லா கண்டிப்பாக தலையோடு குளிக்கணும். அது ரெண்டு வேளை குளித்தாங்கன்னா அந்த பாடி ஹீட்னால் அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லா குறையும். அப்புறம் ஹைட்ரோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறோம். இப்போ முதுகு வலி சொன்னீங்களே, சார், முதுகு வலிக்கு நான் வந்து அங்கே தொட்டி மாதிரி வச்சுருக்கோம். இப்போ ஸ்பைனல் பாத்துன்னு சொல்லுவோம், முதுகு தண்டு குளியல்னு பேர் அதுக்கு. அதில் வந்து சின்ன தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியில் வந்து தண்ணி போட்டுட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சுருவோம். படுத்துட்டு பார்த்திங்கன்னா காலை வழி வச்சுருவாங்க, தலையும் அந்த பின்பக்கம் மட்டும் தலையில் நினைஞ்சிருக்கும். கரெக்டாக ஸ்பைன் ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கும். அப்போ அந்த முதுகு பகுதியில் வந்து நம்ம வார்ம் வாட்டரில் படுக்க வைப்போம். அப்போ அந்த வெந்நீரில் முதுகு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் படுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லா பேக் பெயினுக்கு நல்லா ரிலீஸ் ஆகும். வீட்டில் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்பைனல் பார்த்து கொடுப்போம். சப்போ நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இடுப்பு குளியல்னு ஒரு தொட்டி இருக்குது, ரவுண்டு தொட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அந்த மாதிரி தண்ணி நிரப்பிட்டு 20 மினிட்ஸ் தண்ணியில் உட்கார சொல்லுவோம். நார்மல் கோல்டு வாட்டரில் உட்காந்தாங்கன்னா வயிறு நல்லா குளிர்ச்சியாகும். ஸோ மெயின் அந்த சிறுநீரக பிரச்சனைகள், சில மாதிரி மோஷன் சரியாக போகலை, அந்த டைட்டை சூட்னால கான்ஸ்டிபேஷன் வரும், அதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த யூட்ரஸ் ப்ராப்ளங்களுக்கு அதிகமாக, ப்ளீடிங் அதிகமாக போகிறவங்க, அந்த மென்சஸ் டைமில் வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் சார் இந்த ஹிப் பாத் தண்ணியில் அடிக்கடி உட்காந்தாங்கன்னா அந்த மூளை சூடு குறைஞ்சிட்டனாலே அவங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும். அந்த வயிறு வலி வராது, இந்த ஃப்ளோவுமே தொந்தரவு இல்லாமல் நார்மலாக இருக்கும். வந்து ஸோ அந்த மாதிரி அந்த இடுப்பு குளியல் தொட்டின்னு சொல்லுவோம். ஸோ இடுப்பு குளியல், முதுகு குளியல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அண்டர் வாட்டர் மசாஜ்னு சொல்லுவோம், தண்ணியில் வச்சே ப்ரெஷராக உடம்புல தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும் போது ரத்த ஓட்டங்கள் வந்து தூண்டி விடுவோம். அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் பாத சிகிச்சைன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ணலாம். இப்போ தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைக்ரைன் தலைவலி, திடீர்னு நைட்டில் பயங்கர தலைவலி அப்படின்னா ஒரு இமீடியட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹைட்ரோதெரப்பியில் இருக்குது. ஸோ ஒரு பக்கெட்டில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கணும், சுடுதண்ணி எடுத்துட்டு ரெண்டு கால்களையும் வந்து வெந்நீருக்குள் வச்சிடணும். ஒரு சின்ன கர்ச்சீப் நினச்சிட்டு தலையில் வந்து ஈர தண்ணி போட்டுக்கணும். தலையில் ஈரமும் காலுக்கு வெந்நீயும் போட்டுட்டிங்கன்னா நேராக போட்டு உட்காந்தாங்கன்னா இந்த தலைவலி நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ சளினால் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா தலையில் ஈர தண்ணி போட வேண்டாம், காலுக்கு மட்டும் சுடுதண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி தூக்கமின்மை, நைட்டில் வந்து தூக்கம் வர மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுமே நைட் படுக்க போகும்போது சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் காலை வச்சுட்டு படுத்தாங்கன்னா தூக்கம் நல்லா வரும். வந்து அப்புறம் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பாத எரிச்சல் இருக்கும், சரி நிறைய பேர் கால் காந்தது காந்ததும்பாங்க. ஸோ அவங்களுக்கு சுடுதண்ணி வைக்காமல் பச்சை தண்ணியில் கால் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நைட்டில் வந்து பச்சை தண்ணியில் கால் வச்சுட்டு கால் நல்லா தொடச்சிட்டு படுத்தாங்கன்னா அந்த பாத எரிச்சல் நல்லா குறையும். வந்து இதெல்லாம் அந்த நீர் சிகிச்சைகளில் வரக்கூடியது. அப்புறம் நம்ம நார்மலாக காய்ச்சலுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, காய்ச்சலுக்கு பண்ணுற மாதிரி நெத்தியில் ஈரத்துணி பட்டி, வயிற்றுக்கு ஈரத்துணி பட்டி, ஒரு டவல் நினச்சி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கண்டினியூஸாக போட்டோம்னா ஃபீவர் நல்லா குறையும். வந்து அப்புறம் அந்த மூட்டு வலிக்குமே பண்ணலாம் நீர் சிகிச்சை, ஒரு சின்ன டவல் மாதிரி நினச்சிட்டு அந்த வார்ம் டவல், வார்ம் வாட்டரில் முக்கணும். லேஸ் சுடுதண்ணியில் முக்கிட்டு முட்டை சுற்றி அந்த ஈரத்துணியை சுற்றி விட்டுடலாம். ஸோ அப்போ அந்த முட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஒத்தடம் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த பெயினுக்கு மட்டும் சுடுதண்ணி போட்டுவிட்டால் நல்லா அந்த முட்டு வலிக்கு நல்லாயிருக்கும். வந்து
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.
2: நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்கலாம். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மழைக்காலம் தொடங்கிட்டாலே மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது சார்?
4: டெங்கு காய்ச்சல் என்பது கொசுக்களின் மூலமாகத்தான் பரவுகிறது. அந்த கொசுவோட பேர் வந்து ஏடிஸ் எஜிப்டி என்ற வகை கொசு. பெண் வகை கொசுக்கள் மூலமாக தான் டெங்கு காய்ச்சல் என்பது பரவுகிறது. டெங்கு காய்ச்சல் வருவதற்கு உண்டான அந்த கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் நல்ல தண்ணீர், மழை நீர் தேங்கிய தண்ணீர் தான் அந்த கொசு புழு உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான இடங்கள். இப்போ டெங்கு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார், அவரை ஒரு கொசு கடிக்கிறது, இந்த ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசு கடிக்கிறது. கடித்து அவர் இரத்தத்தை அந்த கொசு உறிஞ்சும் பொழுது அதோட உடலுக்கு

0: அந்த வைரஸ் என்பது வருகிறது. அந்த கொசு என்பது மறுபடியும் பறந்து வந்து நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நல்ல தண்ணீர்கள் இல்லை மழை நீர் போன்ற நீர்களில், சுத்தமான தண்ணீரில் அந்த கொசுக்கள் முட்டையிடுகின்றன. டெங்கு என்பது தண்ணீர் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ மட்டும் பரவுவதில்லை. ஆனால் நல்ல தண்ணீரில் முட்டையிடும் பொழுது அதில் அந்த முட்டை இட்டப்படுறது, அந்த முட்டை 2 நாட்கள் 3 நாட்களில் லார்வாக மாறுகிறது. அதற்கடுத்து அது வந்து பீப்பாவாக 3-7 நாட்களுக்குள் வளர்கிறது. அதன் பிறகு அதை முதிர்ந்த கொசுவாக 21 நாட்களுக்குள்ளாக கொசுவாக வளர்ந்து விடுகின்றது. ஆகவே அந்த கொசு தன்னுள் வைத்து கொள்கின்ற அந்த வைரஸ் மற்றொரு நபரை கடிக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த காய்ச்சல் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
1: மழை காலங்களில் வீடுகளை சுற்றி பல இடங்களில் மழை தண்ணீரோ கழிவு நீரோ தேங்கியிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கழிவு நீரில் இந்த கொசுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குதுங்களா சார்?
0: கண்டிப்பாக கழிவு நீரில் வந்து டெங்கு உற்பத்தியாகக்கூடிய கொசுக்கள் வளராது. டெங்குவை உற்பத்தி செய்யக்கூடிய கொசுக்கள் நன்னீரில், நல்ல தண்ணீரில், மழை நீரில், அந்த தண்ணீரில் மட்டும்தான் இந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசு புழுக்கள் முட்டையிடும்.
1: டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் வைரஸை தாங்கி செல்லும் ஊடகமாக கொசு செயல்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிருமியானது கொசுவின் உடலுக்குள்ளேயே பரிணாம வளர்ச்சி அடைந்து பெருக்கமடைகிறதா அல்லது நன்னீரில் பெருக்கமடைகிறதா, அந்த விவரத்தை சொல்ல முடியுமா சார்?
0: கொசு என்பது எங்கு நல்ல தண்ணீர் இருக்கிறதோ அந்த தண்ணீரில் முட்டையிடும். அந்த முட்டையிட்ட பிறகு அந்த முட்டை லார்வாவாக பீப்பாவாக உருவெடுத்து அதற்கடுத்து முதிர்ந்த நிலை கொசுவாக உற்பத்தியாகிறது.
1: டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் எந்த மாதிரி இருக்கும் சார்?
0: மனிதர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ டெங்கு காய்ச்சல் அறிகுறி என்று நாம் சொல்ல வேண்டுமானால் அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும். 103 டிகிரி 104 டிகிரி வரையிலான அதிகமான காய்ச்சல் ஏற்படும். தலைவலி, அதிகமான தலைவலி ஏற்படும். கண்ணுக்கு உள்ள வலி அதிகமாக ஏற்படும். பிடரியில் அதிகமாக வலி ஏற்படும். உடம்பு கைகால் வலி, மூட்டு வலி போன்றவை அதிகமாக ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த டெங்கு காய்ச்சலின் அறிகுறியினால் அதனுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது பல் ஈறுகளிலிருந்து இரத்தம் வரும், மூக்கிலிருந்து இரத்தம் வருவதற்குண்டான அறிகுறிகள் இருக்கலாம். மேலும் உடல் உள்ள தோள்களில் சிவப்பு சிவப்பாக தட்டுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். இதில் எல்லா அறிகுறியும் டெங்குவின் அறிகுறி. இதில் ஒரு சில அறிகுறி இருந்தால் கூட அது டெங்குவாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சலுக்கு சுயமாக எந்த மருத்துவமும் எடுக்காமல் நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடன் அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனை அல்லது மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்று குணமடைய வேண்டும்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சடலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. உடல் எடையை குறைக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உலகளவில் பல வகையான டயட் அப்படிங்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகள் பின்பற்றப்படுது. டயட் அப்படின்னா நம்ம சாப்பிட்றத குறைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்குது. ஆனால் டயட்டுங்கிறது பட்டினி கிடக்கிறதோ இல்லை சாப்பாட்டை முற்றிலும் தவிர்க்கிறதோ கிடையாது. மாறாக தேவையான சத்துக்கள் சரியான அளவில் உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு முறை. உலக அளவில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமான டயட் முறைகள் எல்லாமே பின்பற்றப்பட்டு வருது. அதில் ரொம்பவே பிரபலமான முக்கியமான டயட் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உடல் ஆரோக்கியமும் விதவிதமான டயட் வகைகளும் தான் இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். கீட்டோ டயட் அப்படின்னு ஒரு வகையான டயட் இருக்குது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தோடைய அளவு ரொம்ப குறைவாகவும் இல்லைனா அதை அப்படியே மொத்தமாக கட் பண்ணிட்டோம் நல்ல கொழுப்புச்சத்தை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டயட் முறை தான் இந்த கீட்டோ டயட் அப்படிங்கிறது. இல்லை சாதம் சப்பாத்தி மாதிரியான கார்போஹைட்ரேட் உணவுகளை முற்றிலும் தவிர்த்தோ இல்லை குறைவாக எடுத்துக்கிட்டோ அதுக்கு கூட முட்டை மீன் வெண்ணெய் மாதிரியான நல்ல கொழுப்புள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துப்பாங்களாம். இந்த டயட் முறை

ஏ நம்ம பின்பற்றும் போது என்ன நடக்குதுன்னா, கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம உடல்ல இருந்து நடக்குது. அதாவது என்னன்னா, நம்மளுடைய உடல் ஆற்றலுக்காக குளுக்கோஸ்க்கு பதிலாக கொழுப்பை வந்து எரிக்க தொடங்குமா. இது நடக்கும்போது நம்ம வேகமாக நம்மளோட உடல் எடையும் வந்து குறையுமா. ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த கீட்டோ டயட் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்ன டயட் முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடுவோம். கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படத்திலிருந்து இளையராஜா, இசையில கண்ணதாசன், வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில் பாடல். கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

விதமான டயட் முறைகள் பற்றி நம்ம கேட்டுட்ருக்கிறோம் நலம்தான நிகழ்ச்சியில். அடுத்ததாக என்ன டயட் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆதி மனிதர்கள், கற்கால மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்ட உணவுகளை அடிப்படையாக வச்சு ஒரு டயட் முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் பேலியோ டயட். இதில் இறைச்சி, மீன், பழங்கள், நட்ஸ் மட்டுமே வந்து சாப்பிட்லாம். தானியங்கள், பருப்பு வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே இதில் முற்றிலுமாக தவிர்த்துருவாங்க. இந்த டயட் முறை இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் தசை வலிமைக்கும் உதவுறதா சொல்கிறாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 36 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறோம் நலம் தானா நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உடல் ஆரோக்கியமும் விதவிதமான டயட் வகைகளும் பற்றி தான் கேட்டுட்டுருக்குறோம் நலம்தான நிகழ்ச்சியில். நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம், நான் வந்து சுகரே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து நோ சுகர் டயட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டயட் முறையை கடைப்பிடிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், சுகர் அப்படிங்கிற அந்த சர்க்கரையை நம்ம முற்றிலுமாக தவிர்க்கிறது. சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்க்கிறது அப்படின்னா நம்ம நேரடியாக எடுத்துக்கூடிய அந்த சுகர், நம்ம டீ காஃபியில் டைரெக்டாக போடுவோம் இல்லையா, அது மட்டும் கிடையாது. கேக், பிஸ்கெட், ஐஸ்கிரீம் வகைகள் மாதிரியான அந்த உணவுகளில் சர்க்கரை நிறைந்த இந்த எல்லா உணவுகளையுமே தவிர்க்கிறது தான் அந்த நோ சுகர் டயட் அப்படிங்கிறது. சர்க்கரையை நம்ம முற்றிலுமாக தவிர்க்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடிய கலோரியுடைய அளவு பெருமளவு குறையிறதும், அதனால் நம்மளுடைய உடல் எடையும் வந்து வெகுவாக வந்து குறையுமா இந்த நோ சுகர் டயட்டை பின்பற்றுறதன் மூலமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஏனிப்படிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஒரு மணி 42 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா. நம்ம நிலை பண்பலை 102.6 விதவிதமான டயட் முறைகள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த வகையான டயட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வீகன் டயட். இது முற்றிலுமா தாவரங்கள் அடிப்படையிலான உணவு முறை, அதாவது தாவரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அதை மட்டுமே சாப்பிட்றது தான் இந்த வீகன் டயட்டோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். பால், தயிர், நெய், முட்டை, தேன், இந்த மாதிரி எந்த ஒரு விலங்கின தயாரிப்புகளையும் இதில் சேர்த்துக்க மாட்டாங்க. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் சுற்றுச்சூழல் அப்புறம் விலங்கு நலனை பேணவும் இந்த வகையான டயட் வந்து உதவுறதா சொல்கிறாங்க. வீகன் டயட் மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. ஷியாம் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நலம் தானா? விதவிதமான டயட் முறைகள் பத்தி கேட்டுட்டு இருக்கோம்ல. அடுத்த ஒரு டயட் என்னன்னா இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் டயட். இது நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வகை ஃபாஸ்டிங்ல என்ன, இந்த டயட்ல என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத விட எப்போ சாப்பிடணும் அப்படிங்கறது தான் இம்பார்ட்டன்ட் இந்த இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங்ல. பொதுவாக 16 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருந்து மீதி இருக்கக்கூடிய அந்த 8 மணி நேரத்துக்குள்ள அதனால சத்தான சாப்பாடை சாப்பிடக்கூடிய முறை தான் இந்த இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. இதை பின்பற்றதுனால செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கிடைக்குது, இன்சுலினோட அளவு வந்து சீராகுது, எடையும் குறையுது இந்த இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் டயட்னால. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நல்லம் தாரா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகளவில் பின்பற்றக்கூடிய விதவிதமான டயட் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறோம். அடுத்ததாக ஒரு வகை என்னென்னா டேஷ் டயட் அப்படின்னு ஒரு டயட் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு டயட்னு சொல்லலாம். இந்த டயட் முறையில் என்னென்னா சோடியம், அதாவது நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை கம்மியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த டயட்டுடைய ஒரு முக்கிய நோக்கம். இந்த டயட்டை பின்பற்றதுனால ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும், பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சரி, இன்னைக்கு உலகளவில் பல்வேறு வகையான டயட் முறைகள் பின்பற்றப்படுது. ஒவ்வொருடைய உடல் அமைப்பும் சரி, அவங்களுக்கான அந்த நோய் நிலைகளும் சரி, எல்லாமே மாறுபடும் இல்லையா. அதனால் எந்த ஒரு டயட் முறையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், ஒரு டயட்டிஷியன்ட்டையோ இல்லை மருத்துவரையோ அணுகி ஆலோசனை பெற்று அதற்கப்புறம் அந்த டயட் முறையை பின்பற்றுறது ரொம்பவே நல்லது. இவ்வளவு நேரம் நலம்தான நிகழ்ச்சியில உடல் ஆரோக்கியமும் விதவிதமான டயட் முறைகளும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில வாலியின் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல். பாடலை தொடர்ந்து பிற்பகல் 2 கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360794 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய பாடல்களை உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

மிகவும் மகிழ்ச்சியான ஸ்வீட்டான ஹாப்பியான பிற்பகல் வணக்கங்கள். நேரம் ஆயாச்சு பிற்பகல் 2 மணி 1 நிமிடம். உங்க மீரா கூட ஜோரா கேட்க போறீங்க இது குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள், 9444336074 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டியிடமற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மட்டும் இல்ல எல்லா நீர்களுக்கும் வந்துட்டே இருக்கு திப்பு மதுமிதா குரல்கள்.

நேர்கள் ஜாலியாக கேட்டுட்ருக்கிறீங்க கொக்கு நிகழ்ச்சி. கொக்கு நிகழ்ச்சியில் நடத்த பாடலுக்கு விருப்பம் வாட்ஸ்அப் மூலமாக யார் பாட்டு கேட்டிருக்காங்க தெரியுமா? இரட்டை குளத்திலிருந்து வென்சிகா இந்த பாடல் கேட்டிருக்காங்க. சமுத்திரம் திரைப்படத்தில் இருந்து அழகான சின்ன தேவதை இந்த பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா நேர்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன், கங்கா குரல்களில்.

நம நிலையின் இசைக்களஞ்சியம், நம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. 2:15 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வீரமநல்லூர்லேருந்து வாணி பாடல் கேட்டிருக்காங்க. கருத்தம்மா திரைப்படத்துலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களை தான் பாட்டு கேட்க போகிறோம். 2:15 நிமிடத்தில்

நேர்களை நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. கொக்கோ நிகழ்ச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்ருக்கிறீங்க. கொக்கோ நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்ருக்கிறீங்க. நானும் வாட்ஸ்அப்பில் பாட்டு கேட்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444336074 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடமற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேர்களை இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போகிறோம். யாருக்காக அப்படின்னா உடையாம்புலியிலேருந்து நேர்கள் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனீஷ் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாட்டு இந்த படத்துலேருந்து கிழக்காலை அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. அருண்மொழி தேவி குரல்களில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 2:26 நிமிடம் ஆயிடுச்சு. கொக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ஆரியங்காவில் இருந்த லக்ஷ்மி, கனக சபாபதி, சரவணகுமார், சரஸ்வதி இவங்களாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிலாவிவா இந்த படத்தில் இருந்து நீ காற்று, இந்த சமையான பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். ஹரிஹரன் சித்ரா குரல்களில் எல்லா நேர்களுக்காகவும் கேட்டு ரசித்து இணைஞ்சிருங்க.

நேரில் நேரம் பிற்பகல் 2:31 ஆயிட்டுருக்கு நமக்கு குழு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்கு பிடிச்ச பாட்டு வரப்போகுது அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் பாடல் கேட்டிருக்கிறாங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும். இந்த படத்திலிருந்து உனக்கேன உனக்கேன பிறந்தேனே அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. சமயம் அந்த பாடல் வந்துட்டுருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

என்றென்றும் இசை மழை. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:37 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை, உங்களுக்கு பிடிச்ச நவ நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சிகளை, பாட்டுகளை எல்லாத்தையும் ஹாப்பியாக வணங்கிட்டு இருக்கேன். நான் உங்க மீரா. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா, கோமதி பாடல் கேட்டிருக்காங்க புதுப்பட்டியிலேருந்து. அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆவாரம் பூ இந்த படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். அடுக்கு மல்லி எடுத்து வந்து, ஆமாங்க, அந்த பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. சூப்பரான அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை.

102.6 நேர்கள் 2:43 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து உமா, ராணி, சுதா, கற்பகம், கலை, இசை, செல்வி, நவீன், ரச்சனா இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேர்களுக்காக என்ன பாட்டு வரப்போகுது தெரியுமா? மாநகர காவல் இந்த படத்துல இருந்து வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை கேட்கலாமா?

0: நேயர்களின் கவனத்துக்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் பிற்பகல் 2:50 ஆயாச்சு. நமக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக? உதயகீதம் திரைப்படத்திலிருந்து சங்கீத மேகம் பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக் பாடல் கேட்டிருக்காங்க. எல்லா நேர்களுக்காக வந்துட்டே இருக்க 2:50 நிமிடத்தில்.

நேர்களே, நேரம் ஆயிடுச்சு 2:55 நிமிடம். நம்ம கோகோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கோகோ நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. நேர்களே, தென்காசிலிருந்து கொத்தாலிங்கம், சிவநாடாரிலிருந்து வாரி, தேனி, கார்மிக கண்ணன், விஜயா, ரவி, முருகன், ஆரியங்காவூர், இந்திரா, பாகியலட்சுமி, சரவணகுமார், ஆலங்குளத்திலிருந்து கனி, ரவி, காமராஜர் நகர்லேருந்து ஜான்சன், சிங்கம்பாறையிலிருந்து ஜெரால்டினால், கேல விளாதிக்குளத்திலிருந்து சிவபாலா, விஜய், பூங்கனி, குருவன்கோட்டையிலிருந்து கூலங்குளத்திலிருந்து முத்து, முன்னீர்ப்பளத்திலிருந்து மணி, நாசிரியத்திலிருந்து டவுன்லேருந்து கருப்பசாமி, தூத்துக்குடியிலேருந்து சீதா, லக்ஷ்மி, கோயில்பட்டியிலேருந்து செந்தில், மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன், புதுப்பட்டியிலிருந்து மதுமதி, தாமரை செல்வி, திருக்குமார், பூரணி, காலத்தி மடத்திலிருந்து புளியங்குடியிலிருந்து நேர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. நெல்லையிலிருந்து பேபி, அது மட்டும் இல்லாமல் வீரவநல்லூர்லேருந்து ஜெயராணி, கருணாநிதி, இவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பாடல்கள் கேட்டு. ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்ப முடியல அப்படிங்கிறத வாதத்தோட சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடலா 10வது பாடலா வந்துட்டே இருக்கு. நாசிரியத்துல இருந்து ராஜேஸ்வரன் பாடல் கேட்டுக்கிறாங்க. வெள்ளை ரோஜா படத்துல இருந்து ஓ மானே மானே மானே அந்த பாடல் தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்கள்ல நம்ம குக்கு நிகழ்ச்சி நிறைவான பாடலாக பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 3:02 திரையறிவி நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியோடு, இந்த பாடலோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பாடல் வந்துட்டே இருக்கு. வெள்ளை ரோஜா படத்திற்காக.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேகா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேகா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேகா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையறிவி. திரையறிவு நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. காலம் கடந்தும் ரசிக்கக்கூடிய பாடல்களுக்கு சொந்தக்காரரான இவர் இந்தியாவுடைய தலைசிறந்த பாடகர்களில் ஒருத்தர். தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னு 16 இந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறாரு. 50 ஆண்டுகளுக்கு மேலே தன்னுடைய பாடல்களால் இசை உலகில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர் இவர். இவருடைய பாடல்கள் ஒழிக்காத நாளே கிடையாதுன்னு

0: சொல்லலாம். தினமும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய பாடல்களில் கண்டிப்பாக இவருடைய ஒரு பாடலாவது இடம்பெற்றிருக்கும். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்னு பாடின எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அவர். அவருடைய நினைவு தினம் இன்னைக்கு. எஸ்பிபி அவர்கள் நம்ம விட்டு மறைஞ்சாலும் அவருடைய பாடல்கள் மூலமாக இன்றைக்குமே நம்மளோட தான் இருந்துட்டுருக்கிறாரு. காதல், திருமணம், சந்தோஷம், சோகம்னு இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா தருணங்கள்லையும் அந்த தருணங்களை சுட்டி காட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒரு எஸ்பிபி பாடல் கண்டிப்பாக இருக்கும். அப்படி எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல்களை தான் இன்றைக்கி நான் திரையரவு நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை கண்டுபிடிச்சா போதும். அதுவும் எஸ்பிபி அவர்களுக்கும் நிலாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் நிறைய நிலா பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சியில் எஸ்பிபி பாடின நிலா பாடல்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் க்ளூ. உங்களுக்கும் நான் கொடுக்குற பாடல் தெரிஞ்சது, எனக்கும் பதில் தெரியும், நீங்களும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கால் பண்ணலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய முதல் நேயர் யாரைன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வைரம் பேசுறேன்.
0: வைரம் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் விக்ரம சிங்கபுரம் சங்கரபாண்டியபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: சரி வைரம் மாமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: என் ஆசை பாராயோ என் உயிரிலே.
1: கேட்டீங்களா என்ன படம் தெரிஞ்சதா?
2: ஆயிரம் நிலவேவா.
1: படம்
2: அடிமை பெண்.
1: அதேதான். சூப்பர் சூப்பர், அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போகிறோம் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நடராஜன் சார்
3: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
3: ஆ கொடுங்க.
1: ஆ கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன். நல்ல இனிமையான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் மௌன ரகம் படத்துல இருந்து நிலாவே வா.
0: அதே தான் அதே தான். சூப்பர், அட்டகாசமாக கண்டுபிடிச்சிங்க. நன்றிங்க சார் நிகழ்ச்சியில்
1: நன்றி
0: இணைந்ததுக்கு.
1: பெருங்கள்.
0: நன்றி. எஸ்பிபி அவர்களுக்கும் நம்ம நிலாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இவங்க வந்து முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் பாடின பாடல் எதுனா ரிலீஸ் ஆன பாட்டு அப்படின்னா நம்ம சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை எனும் இளைய கண் தான் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் நடித்த அடிமைப்பெண் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடின 1000 நிலவே பாடல் வந்து வெளியாகிடுச்சு. அதனால் தமிழ் சினிமாவில் எஸ்பிபி பாடி வெளிவந்த முதல் பாடல் அப்படின்னா நம்ம அடிமைப்பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே அப்படின்னு சொல்லலாம். இப்படி அவர் பாடின அந்த முதல் பாட்டே நிலவுன்னு வந்துச்சோ என்னமோ தெரில, நிலவுக்கும் எஸ்பிபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பாடல்கள் நிலவு நிலவே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய பாடல்கள் அவருடைய வாய்ஸில் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரியான பாடல்கள் நம்ம தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோம். நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி 3:12 ஆயிட்டு இருக்குது. எஸ்பிபி பாடின நிலா பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நீர்களும் அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நீர் கண்டுபிடிக்கிறாங்களா பாத்துரலாமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருப்பலஞ்சியில் இருந்து கோமதி நாயகம்.
0: கோமதி நாயகம் சார், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேடம்,
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம். பாடும் நீலாவே தேனிதே, அந்த பாட்டு மேடம்.
0: அதேதான், உதயகீதம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. அது பாடு நிலாவேன்னு ஆரம்பிக்கும், ஆனால் ஊடையில் வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் போது பாடும் நிலாவே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, நன்றிங்க சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: வணக்கம் வணக்கம்.
0: இந்த பாட்டு மூலமாக தான் நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு பாடும் நிலா பாலு அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துச்சு இந்த பாட்டுக்கு அப்புறம் தான். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம்,
0: சிவகாசியில இருந்து தேவிஸ்ரீ பேசுறீங்களா?
2: ஆமா, அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: உங்களுக்கும் மதிய வணக்கம். உங்களுக்கான பாட்டு கேக்குறீங்களா?
2: போடுங்க.

0: ராஜா எம்எஸ் இணைந்து சேர்ந்து மியூசிக் பண்ணது.
1: ஆமா
0: மோகன் அமலா பாதா நடிச்ச படம்.
1: வேற ஏதாவது டீடைல்ஸ்
0: ஐ திங்க் சுந்தரராஜன் டைரக்ஷன் பாக்குறேன்.
1: அதேதான் சூப்பர். அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்து.
0: நன்றி, வணக்கம், பேச ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம். காதலன் திரைப்படத்துல இருந்த பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 3:20 கேட்டுட்டு இருக்கீங்க. திரையர்வி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எஸ்பிபி பாடின நிலா பாடல்களை நேயர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தங்கம் பேசுறேன்.
0: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தங்கம் பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் வேணுமா, அந்த
0: அதுதான்
1: பாட்டு.
0: அதேதான். காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டு அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: குருவன் கோட்டையிலிருந்து முருகன்.
0: குருவன் கோட்டையிலிருந்து முருகன் சார், உங்களுக்கான பாட்டு
2: முருகன்
0: கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: கிட்டிங்களா சார்?
1: வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே அந்த பாடல் மேடம்.
0: அதே தான் அதே தான், சூப்பர். அட்டகாசமாக
1: நந்தவன பேர் படத்தில்.
0: அட்டகாசமாக கண்டுபிடிச்சிங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி மேடம்.
0: நம்மளுடைய நிலா பாடல்கள், எஸ்வி பாண்ட பாடல்கள் எல்லாம் நேயர்கள் வந்து யோசிக்காம டா டா டான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எஸ்பிபி அவர்கள் வந்து 6 தேசிய விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க, நிறைய லாங்குவேஜஸில் பாடி. அதில் தமிழுக்குன்னு அவர் வாங்கின ஒரு பாட்டு எது அப்படின்னா, மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்க தாமரை மகளே அப்படிங்கிற பாட்டு தான். இப்போ அந்த பாட்டு தான் இப்போ நம்ம காற்றலையில் கேட்க போகிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 3:25 கேட்டுட்டு இருக்கீங்க திரை அருவி. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்த நேயர் யாரங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: நான் திருநெல்வேலில இருந்து வினித் பேசுறேன்.
0: வினித், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுக்கலாமே.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஹலோ.
0: ஆ கேட்டிங்களா? தெரிஞ்சுதா?
1: கேட்டேங்க.
0: ம், சொல்லுங்க.
1: வண்ணம் கொண்ட விண்ணிலவே.
0: அதே தான், சிகரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வண்ணம் கொண்ட விண்ணிலவே அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி நன்றி
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மகாலட்சுமி?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாம், கேக்குறீங்களா?
3: மாலவீதியில் மேக ஊர்வலம் காணும்
2: போதிலே
0: சூப்பர் மகாலட்சுமி, அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடின நிலா பாடல்கள் தான் கொடுத்தோம். நேயர்கள் வந்த நேயர்கள் எல்லாமே அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டாங்க. பாயில நம்ம எஸ்பிபி அவர்களுடைய குரல், அந்த பாடல் நமக்கு என்றைக்குமே நம்மளோட மனசை விட்டு மறையாது இல்லையா? எஸ்பிபி அவர்கள் வெறும் பாடகர் மட்டும் இல்லை, ஒரு பன்முக கலைஞர்னு சொல்லலாம். அவருக்கு எந்த அளவுக்கு நமக்கு பாடுறது பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவருக்கு நடிக்கிறதும் பிடிக்குமா. நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அவ்வேஷன் மிகில டாக்டராக நடிச்சிருக்காங்க, குணா படத்தில் போலீஸாக நடிச்சிருக்காங்க, நிறைய ஹீரோ ஹீரோன்களுக்கு அப்பா கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. காதலன், காதல் தேசம், உல்லாசம், ரட்சகன், மின்சார கனவு, பிரியமானவளை, இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அப்பா கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க எஸ்பிபி அவர்கள். நிறைய படங்களுக்கு டப்பிங்கும் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக தெலுங்கில் கமல்ஹாசன் நடித்த படங்களுக்கு எல்லாமே, தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போகும் இல்லையா, அந்த படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தசாவதாரம் திரைப்படத்தில் பாட்டி கதாபாத்திரம் உட்பட 7 கதாபாத்திரங்களுக்கு எஸ்பிபி தான் தெலுங்கில் டப்பிங் பண்ணியிருந்தாங்களாம். அவர் இப்போ நம்மளோட இல்லைனாலும் அவருடைய பாடல்கள் மூலமாக எப்போவுமே நம்மளோட தான் இருப்பாங்க எஸ்பிபி அவர்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்து எஸ்பிபியும் ஜானகியும் பாடின பாடல் தான் அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கண்டுபிடிச்ச எல்லா நேருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். திரையரவை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் திவ்யா. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 27.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அவங்க பேர் திவ்யா.
1: சித்ரா.
0: சித்ரா.
1: சரி
0: சித்ரா.
1: சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் உங்களுக்கும். சரி, நீங்க முதல் நேயர் அப்படிங்கறதுனால அதான் ஆப்ஷன் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு வந்தேன்.
2: நீங்களே கேள்வி கேட்டுறீங்களா?
0: இல்ல, நம்ம ரெண்டு பேர்ல யாரு கேட்கணும்னு கேட்காங்க.
2: யார கேட்கணும்னு கேக்குறீங்களா?
0: ஆமா,
2: நீங்க கேட்டா
1: சித்யாவுக்கா.
2: திவ்யா. திவ்யா. அவங்க அவங்க திவ்யா நட்சத்திரம்.
1: திவ்யா, அன்னைக்கு நான் உங்க கூட பேசினேன்.
0: ஆமா, பதினாலு. இப்ப நீங்க சித்ரா கிட்ட கேட்க போறீங்க.
1: உங்க பேர்ல யா வருதுன்னு சொல்லி நான் யா யால உள்ள நடிகைகள் பேர் கேட்டேன். அமர்க்கா.
0: ஆமா, நதியா.
2: ஓ சரி சரி.
1: உங்களுக்கே கேட்டறவா?
2: கேளுங்க கேளுங்க. திவ்யா அவங்க கிட்டே கேளுங்க. அவங்க ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. ஏற்கனவே கையில கேள்விகளோட நீங்க கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க சார்.
1: ரெண்டு ஊர் பேரு.
0: ரெண்டு ஊர் பேரு.
1: முத எழுத்து என்ன எழுத்துல ஆரம்பிக்கும்? அதே எழுத்துலயே முடியணும்.
2: முத எழுத்து எந்த எழுத்துல ஆரம்பிக்கும் அதே எழுத்துலயே முடியக்கூடிய இரண்டு ஊர்கள். சரி, ரொம்ப அழகா ஈஸியா கேட்டிருக்கீங்களா நீங்க திவ்யா. இது ஈஸியா. நீங்க
0: டக்குன்னு பதில்
1: சொல்லிட்டேன்னா இன்னொன்னு கேட்டுறேன் அதே மாதிரி.
0: இது ஈஸியா. சரி, ஓகே.
1: செகண்ட் போட்டு விட்டு சொல்லுங்க.
0: நான் யோசிக்கேன். நம்ம ஊர் பக்கத்துல எங்கேயாவது இருக்கா?
2: எவ்வளவு கேள்வி.
1: தமிழ்நாட்டுல ஒண்ணு.
2: தமிழ்நாட்டுல ஒண்ணு வேற சொல்லிட்டாங்க பாங்க.
1: ஆந்திரால ஒண்ணு.
2: தமிழ்நாட்டுல ஒண்ணு, ஆந்திரால ஒண்ணு சொல்றாங்க.
1: ரெண்டுமே பிரபலமான ஊரு.
2: தமிழ்நாட்டுல உள்ள ஊரும் பிரபலமான ஊரு, ஆந்திரால உள்ள ஊரும் பிரபலமான ஊரு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: எதற்கு பிரபலம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல.
1: சின்ன பட்டி தொட்டி எல்லாம் இல்ல. ரெண்டுமே பிரபலமான ஊரு.
2: இல்ல இல்ல, எதற்கு பிரபலமான ஊருன்னு கேக்குறாங்க அவங்க. திவ்யா,
1: அது சொல்லியாச்சுன்னா தான் வந்துருமே.
0: போங்க, நீங்க சொல்லுங்க.
1: ரெண்டு ஊருமே உலக பிரபலம். ரெண்டு ஊர்
2: உலக பிரபலம். ஒண்ணுல வந்து பெருமாள் குடியிருக்காரு. என்ன
1: உலக பிரபலம்? வந்துருச்சு.
0: அப்ப திருப்பதி. ஓகே, நன்றி.
2: இப்படி
0: கொடுத்து கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க. அடுத்தது
2: இதே மாதிரி இன்னொரு க்ளூ கொடுத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுல உள்ளதையும் கண்டுபிடிச்சிருவாங்க.
1: அது உலக பிரபலம் தான் சொல்லிட்டேனே.
2: உலக பிரபலம் சொல்லிட்டீங்க.
0: சரி, ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன்.
2: ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு கேக்குறாங்க. நீங்க ஒரே ஒரு க்ளூ சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான்.
0: டைம் முடிஞ்சிருச்சானா?
1: குழு கொடுத்தா அது கண்டுபிடிச்சிருவீங்க.
0: கொடுங்களேன், கண்டுபிடிக்கிறது தானே கேக்க.
1: குழு கொடுக்கறது வந்து அது சொன்னீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எனக்கு குழு கொடுக்க தெரியும்.
0: சரி, டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க கொடுங்க, கண்டுபிடிக்கணும்னு பாப்போம்.
2: இருந்தாலும் நேரம் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க நம்ம திவ்யா.
1: நிறைவடைந்து விட்டதா?
2: ஆமா, நேரம் நிறைவடைந்து விட்டது. ஒரு க்ளூ கொடுத்த உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: இதுக்கு முன்னாடி நம்ம ஆசிய விளையாட்டு நடக்குன்னு நீங்க 5 நிமிஷம் செய்தி போட்டீங்கல்ல?
0: ஆமா, ஜப்பான்.
1: அதோட சுருக்கமான ஒரு
2: பக்கத்துல தீக்குச்சின்னு சொல்லிருந்தா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. தீப்பெட்டி சொல்லிருந்தாலே
1: குட்டி ஜப்பான் தானே சொல்லுவாங்க.
2: குட்டி ஜப்பான் சொல்லிருப்பாங்க. தீப்பெட்டின்னா கேட்டிருப்பாங்க. சிவகாசி
1: கோவில் பெட்டி.
0: இது இதுக்குதான் நீங்க வந்து பட்டாசுன்னு சொல்லிருந்தீங்க.
2: பட்டாசுன்னு சொல்லிருந்தா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: க்ளூ நீங்க குடுக்கலாதான் நான் கண்டுபிடிக்கல. பாத்துக்கங்க,
2: பட்டாசு அதெல்லாம். சரி, இருந்தாலும் இப்ப பாதி மதிப்பெண் நம்ம திவ்யாக்கு குடுத்துடலாமா?
0: நம்ம பாட்டுக்கெல்லாம் நம்ம அந்தாட்சரின்னு சொல்லி விளையாடுவோம். அதாவது நம்ம எந்த வார்த்தையில முடிக்கிறோமோ அதே வார்த்தையில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா?
1: தெரியும்.
0: அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வார்த்தையில அந்தாட்சரி விளையாட போறோம்.
1: நீங்க முடிக்கிற வார்த்தையில இருந்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும்.
0: ஆமா, அதே
2: முடிக்கிற எழுத்துல இருந்தா வார்த்தையில இருந்தா?
0: முடிக்கிற எழுத்துல இருந்து தான்.
2: முடிக்கிற எழுத்துல இருந்து சொல்றாங்க அவங்க.
0: சரி,
1: லாஸ்ட் லாஸ்ட் என்ன எழுத்து வருதோ அதுல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லணும்.
0: ஆமா, அதே தான்.
2: அவங்க இப்ப வார்த்தை சொன்னாங்கன்னா நீங்க தூணால ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படி சொல்றாங்க.
0: அந்த மாதிரி தான். சரி, ஓகே.
1: முடிகிற எழுத்துல இருந்து தானே சொல்லணும்.
2: முடிகிற எழுத்துல இருந்து சொல்லணும்.
0: முடியில இருந்துட்டு தான். மலர், ராரா ரீரி, ரகர வரிசையில் எதுனாலும் சொல்லலாம்.
1: ராஜா.
0: ராஜா. மல்லிகை.
1: கையளவு மனசு.
2: அது பெரிய வார்த்தையா சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை. கையளவு மனசுனா ரெண்டு வார்த்தையா?
0: மல்லிகைனா
2: கையினே சொல்லிருவோமே. ஓர் எழுத்து ஒரு மொழியா?
0: ஓர் எழுத்து. ஓகே. அப்ப கேக்கா கீக்கில வந்து காக்கா.
1: காகம்னு
2: வச்சுப்போம்.

0: மறுபடி மாமாவா?
1: மாம்பழம்.
0: மறுபடி மானா தானே வந்திருக்கு.
1: ஆமா.
0: இம்மனா தானே வந்திருக்கு.
1: ஆமா.
2: சொன்ன வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆக கூடாது, அதுக்காக தான் இது
0: சொல்லக்கூடாது.
2: ஆமா.
0: பேர் சொல்லலாமா அதுக்கு?
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க. நீங்க வார்த்தையா சொன்னீங்க.
1: மாறி டைம் முடிஞ்சு போச்சு. அட்டகாசமா
2: ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த அந்தாட்சரி இல்லையா? ஆனா ரொம்ப அழகா விளையாடி நீங்க
0: என்ன டக்கு டக்குன்னு சொல்லிட்டான்.
1: அந்தாட்சரி பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம் சரிங்களா?
0: நன்றி
1: நன்றிங்க சார். நன்றி
2: நன்றி நன்றி.
1: நம்ம நேயர்களோட கேள்விகள் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டக்குன்னு அவர் வந்து க்ளூ கொடுத்துருந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பேன், லட்டுன்னு கொடுத்துருந்தா அழகா திருப்பதினு கண்டுபிடிச்சிருப்பேன். பட் பரவாயில்ல, அட்டகாசமா நேயர்கள்லாம் பாத்தீங்களா எப்படி யோசிச்சிருவாங்க. இதுக்கு தான் சொன்னேன், எனக்கு நேயர்கள் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் இருக்கு.
2: கொஞ்சம் ஈஸியா தான் கேட்க வர்றாங்க, ஆனா நம்மளுக்கு அந்த நேரத்துல யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரயத்தனமா இருக்கு.
1: நம்ம கேட்கிற கேள்விகளும் நேயர்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: இப்பதான் உங்களுக்கு தெரியுதா?
1: ஆமா.
2: நீங்க கஷ்டமா கேள்வி கேட்கறீங்க, அதனால அவங்களுக்கு கஷ்டமா கேள்வி கேட்கறாங்க. நம்மளாம் ஈஸியா கேட்போம். அடுத்ததா
1: உடனே, அதாவது இப்ப என்ன சொல்றாங்க சித்ரா, அடுத்த தடவை அவங்க ஈஸியா கேட்பாங்களாம், நேரம் அவங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்கணும்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. வரக்கூடிய நேர் கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்கப்பா. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை ஒலிபரப்பிலிருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம். அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா
3: இருக்கிறோம். நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நாங்க கேள்வி கேட்கணுமா? முதல்ல
4: வந்து இது ஒரு கடி ஜோக் தான்.
3: சரி, சொல்லுங்க. கொஞ்சம் ஈஸியா கேக்குறேங்க.
4: இல்ல, கடி ஜோக் தான். ஒரு யானை இருந்தது, பெரிய யானை.
3: பெரிய யானை
4: பஸ்ல போச்சு. யானை பஸ்ல போகுமான்லாம் கேட்க கூடாது. கோமதி சொல்ற கதையில யானை பஸ்ல போகும். போயிட்டே இருக்கும்போது எதுக்கு ஒரு குட்டி யானை வந்தது. குட்டி யானை மீன்ஸ் இது குட்டி யானையில குட்டி யானை வண்டி டிராவலர் சொல்லுவாங்களே, அந்த குட்டி யானை வந்தது. வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஆக்சிடென்ட் ஆகி இந்த யானையோட தும்பிக்கையில ஜவ்வு கிழிஞ்சிட்டு ரெண்டு கால் பிராக்சர் ஆயிட்டு போய் பெட்ல சேர்த்து ஆபரேஷன் ஆகி ஒரு 4 பக்கமும் வயர் போகுது, இது ECG மானிட்டர் ஓடுது, ஆக்சிஜன் இதெல்லாம் மாட்டி இருக்கு. எல்லாம் பார்க்க வர்றாங்க, எல்லா விலங்குகளும் பார்க்க வருது. அப்ப வந்து ஒரு எல்லாம் வந்துட்டு போகும்போது பக்கத்து ரூம்ல ஒரு பெட்ல ஒரு சுண்டலி படுத்திருக்கு. அத பார்த்த பெருசாளி வந்து நீயும் அந்த பஸ்ல வந்தியான்னு கேட்டது. அதுக்கு அந்த சுண்டலி என்ன பதில் சொல்லி இருக்கும், இதுதான் கேள்வி. கடி ஜோக்கு,
3: நீயும் அந்த பஸ்ல வந்துச்சான்னு கேட்டுச்சான். சுண்டலிய பார்த்து பெருசாளி கேட்டுச்சா
4: பதில் சொல்லி இருக்கும்.
3: சுண்டலி என்ன பதில்
4: போட்டுங்க பா.
5: போட்டேன்.
4: 40 செகண்ட்.
5: என்ன
3: சொல்லிருக்கோம்? ரொம்ப யோசிக்க வைக்கிறீங்களா. கடி ஜோக்னு வேற சொல்லிட்டீங்க, ஆனா ரொம்ப யோசிக்க
4: வைக்கிறீங்களா. அந்த காலத்துல இருந்தே வருது, நான் கொஞ்சம் இழுத்து சொன்னேன்.
3: சுண்டலி சுண்டலிய பார்த்து பெருச்சாழி கேட்டதுன்னு வேற சொல்லிருக்கீங்க. ஐயோ, அதுக்குள்ள டைம் முடிஞ்சிச்சா?
4: கேட்ட கேள்விக்கு சுண்டலி என்ன பதில் சொன்னது?
5: என்ன பதில் சொல்லிச்சு?
3: எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுதா?
4: இல்ல
3: இல்லையா, நீங்களே சொல்லிடுங்கம்மா.
4: எனக்கு

0: அடக்க முடியல
1: இல்ல, இப்ப
0: என்னால.
1: நீங்க சொன்னோடனே தெரியுது எனக்கு, ஞாபகம் வந்துட்டு இந்த ஜோக் எல்லாம் கடி ஜோக்கு.
0: ஓ சரி சரி
1: சரி,
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கடி ஜோக்கு. எங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க முடியல பாருங்க. நாங்க வந்து வேற என்ன என்ன கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம், என்ன பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்.
1: சரி சரி, கேள்வி கேளுங்க.
0: உங்களுக்கு ஒரு
1: நல்லா இருந்துச்சு,
0: நல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஈஸியான கேள்வி தான், என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விலாம் கிடையாது, லேசா யோசிச்சாலே சொல்லிடுவீங்க நீங்க. ஒரு குளம், அதுல ஒரு நொடியில ஒரு பூ பூக்கும், அடுத்த நொடி வந்து அது ரெண்டா மாறும், அதுக்கு அடுத்த நொடி நாலா மாறும், இப்படி பூ பூத்துட்டே இருக்கும். இப்படி பூக்குறப்போ ஒரு மணி நேரத்துல அந்த குளம் ஃபுல்லா நிறைஞ்சிருமா?
2: ஒரு ஒரு மணி நேரத்துல 59வது நிமிஷத்துல பாதி இருக்கும்.
0: கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றீங்களே, அந்த கேள்விதான் இது, பழைய காலத்து கேள்வி. சரி, நீங்க கேட்டா உடனே சொல்லிடுவீங்கன்னு உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டோம்.
1: பழைய
0: காலத்து கேள்விதான், ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லாரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வியே கேட்டது. நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அறிவில சிறந்தவங்க, நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கறதுக்காக.
1: ஆமா, அழகா அதே மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வந்துட்டே இருக்குது. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: बाद तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और मेरी साथी साक्षी मांडवाल को इजाजत दीजिए। धन्यवाद।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நான்கு மணி 36 நிமிஷத்துல மறுபடியும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட தான் நேரம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
4: நெல்லையிலிருந்து கண்ணம்மாள், நலமா இருக்கிறீங்களா கண்ணம்மா?
5: நலமா
4: இருக்கோம். சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல அவங்க கேக்கட்டுமா? திவ்யா
5: கேக்குறேன்.
4: நீங்க கேக்குறீங்களா? கேளுங்க பாப்போம்.
5: ஒரு கொடைக்குள்ள நாங்க 10 பேர் வந்தோம், நனையவே இல்ல.
4: ஒரு கொடைக்குள்ள 10 பேர் வந்தீங்க, நனையவே இல்ல.
5: ஆமா, ஒரு சொட்டு தண்ணி கூட விழல.
4: எப்படி? அத தான் கேக்குறாங்க.
2: மழையே பெஞ்சிருக்காது.
4: கேட்ட உடனே சொல்லிட்டாங்க பாரு திவ்யா, இதுல எல்லாம் ரொம்ப அறிவு ஜீவி. கேட்ட உடனே பதில் சொல்லிட்டாங்க.
2: உடனே சந்தோஷத்தை பாக்கவே. நன்றி,
4: நன்றி.
2: எனக்காக கேட்டது. சரி, உங்களுக்கு ஒரு கேம் விளையாடுவோமா? அதாவது ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லுவேன், அதுல முதல் எழுத்துக்கு அடுத்தாப்புல இட்ல, இட்டு இட்டு இருக்குல்ல, இட்டு இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு திவ்யா அப்படின்னு நான் ஒரு பேர் சொல்றேன், ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன்னா தீக்கு அடுத்து இட்ல சேர்த்துட்டு திட்லவ்யா அப்படின்னு சொல்லணும்.
4: முதல் எழுத்து பக்கத்துல இட்டனாவும் லானாவும் சேர்த்துக்கணும் கண்ணம்மா, அவ்வளவுதான். பின்னாடி உள்ள மத்த எழுத்தெல்லாம் சேர்த்து அப்படியே சொல்லிடணும்.
2: சரிங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கடிதம். கேவை விட்டுட்டீங்க, முதல் எழுத்தையும் சேர்த்து சொல்லணும்.
4: கட்லடிதம் அப்படி வா சொல்லணும். அவங்க சொல்றது கட்லடிதம்.
2: சரி, ஓகே. சினிமா.
4: சினிமா, சீனா கடுத்து அவங்க சொல்ற எழுத்தை சேர்த்து அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள எழுத்தை சேர்த்து
2: சிட்லனிமா, சிட்லனிமா அப்படி சொல்லணும்.
4: சிட்லனிமா அப்படி சொல்ல சொல்றாங்க அவங்க.
2: சரி, ரெண்டு வார்த்தையும் சரியா வரல. ரோஜா, ரெண்டே ரெண்டு எழுத்து சொல்லுங்க பாப்போம். ரோஜா.
5: ரோஹிதா.
2: டக்குனு சொல்லுங்க.
5: ரோஹிதா.
2: ரோட்லஜா அப்படின்னு வரணும்.
4: ரோட்லஜா. அம்மா சந்திரஜான்னு சொல்ல.
2: அழகா முயற்சி பண்ணீங்க கண்ணம்மா, அதுக்காகவே உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி.
4: நன்றி கண்ணம்மா, நன்றி, நன்றி. ரொம்ப அழகா கலந்துகிட்டீங்க, நன்றி.
2: கண்டிப்பா. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாஷா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:45 ஆயிடுச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ராசாத்தி. எந்த ஊரு?
0: சுப்பையாபுரம்.
1: சுப்பையாபுரம் ராசாத்தி. ராசாத்தி, நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நாங்க கேள்வி கேட்கணுமா? ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க. சரி, பாடுங்க. ஆனா கொஞ்சம் ரேடியோவை தள்ளி வச்சுட்டு பாடினீங்கன்னா தான் எங்களுக்கு காதலையே பாட்டு கேக்கும். சரியா?
2: ரெண்டு வரி சொல்லுங்க, நீங்க அது முதல் வரியே சொல்லுங்க.
1: ரெண்டு வரி நீங்க சொல்லுவீங்க, நாங்க முதல் வரியே சொல்லணுமா?

0: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
1: சரி சொல்லுங்க, பாடுங்க.
0: தாமரையோ கண்ணே ஒன் கருத்தையோ தங்கச்சிப்பியோ உரிய செம புண்ணியமோ.
1: ஒரு தடவை பாடலாமா? அந்த பாடல பாட்டை கேக்குறதுக்கே நல்லா இருக்க.
2: பாட்டை பாடும்போது ஏதோ நிலாவை வச்சு வரக்கூடிய பாட்டு அப்படிங்கறது மட்டும் தெரியுது,
1: வேற அந்த வார்த்தைகள் தெளிவா எங்களுக்கு காதுல விழல. அதனால தாரகையோ இல்ல, நீங்க பாடுற பாட்டுல தாரகையோங்கிற வார்த்தை மட்டும்தான் காதுல வந்து விழுறது.
2: நிலான்னு வந்துச்சே,
1: நிலாங்கிற வார்த்தை.
0: இல்ல இல்ல
1: இல்லையா?
2: ஏதாவது க்ளூ கொடுங்க,
1: ஏதாவது ஒரு க்ளூ. ஏதாவது எந்த
0: பாட்டு மேடம்?
1: யாரு?
0: ஜேசுதாஸ்.
1: ஜேசுதாஸ் படிச்ச பாட்டா? தாரகையோ தங்கச்சிற்பியோங்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு காதுல சரியாக விழுந்தது அப்படிங்கறத தான் நான் சொல்ல முடியும்.
2: யார் நடிச்சிருப்பாங்க,
1: யார் நடிச்சிருப்பாங்க அப்படி எல்லாம் கேக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியல, என்ன பாட்டு மட்டுமே கேட்டு பழக்கம் இல்லையா?
2: டைமும் முடிஞ்சு போச்சு,
1: டைம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. நான் யோசிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ராசாத்தி. இதை என்ன பண்றது? வானத்து தாரகையோ யார் அவள் தேவதையோ அப்படிங்கிற அந்த பாட்டு தானே? அந்த பாட்டு இல்லையா?
2: சரி, அப்ப வேற என்ன பாட்டு சொல்லுங்க, நீங்களே
0: சொல்லுங்க.
1: டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்ல வேண்டியது. ஆமா, நீங்க தான் சொல்லுங்க. இந்த பாடல் முதல் முதல்ல இப்பதான் கேக்குற மாதிரியே இருக்குது எனக்கே.
2: உங்களுடைய வானொலி ஒளி அளவு ஜாஸ்தி ஆக்கினால நீங்க வந்து ஏதோ பாடுறீங்கன்னு மட்டும்தான் தெளிவா கேக்குது, தவிர வார்த்தைகள் தெளிவா தெரியல. சரிமா, நீங்க அழகா பாடி,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பாடி நீங்க ராசாத்தி.
2: இப்போ இந்த பாடல் கேள்வி கேட்பாங்க.
1: இப்ப நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கட்டுமா ராசாத்திக்கு? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. என்ன? ரொம்ப ரொம்ப ஒரு கூடை இருக்கு, அதுல வந்து 7 ஆப்பிள் இருக்கு. உங்களுக்கு
0: 7 ஆப்பிள்?
1: ஆமா, ஒரு கூடையில 7 ஆப்பிள் இருக்கு. உங்களுக்கு வந்து 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்பிள் கொடுக்கீங்க, கடைசியில கூடையிலையும் ஒரு ஆப்பிள் இருக்கணும். என்ன செய்வீங்க, எப்படி கொடுப்பீங்க?
2: ஒரு கூடையில 7 ஆப்பிள் இருக்கு, உங்களுக்கு 7 நண்பர்கள் இருக்காங்க, 7 பேத்துக்கும் ஒவ்வொரு ஆப்பிள் கொடுக்கணும். ஆனா அதே சமயத்துல கூடையிலயும் ஒரு ஆப்பிள் இருக்கணும்.
1: நீங்க என்ன செய்வீங்க, எப்படி கொடுப்பீங்க?
0: 7 ஆப்பிள் கொடுக்கணும், கூடையில ஒரு ஆப்பிள் இருக்கணும்.
2: ஆமா,
1: என்ன செய்வீங்க, எப்படி கொடுப்பீங்க? அவ்வளவுதான் கேள்வி.
2: எனக்கு தெரியும், எனக்கு
1: அவங்களுக்கு தெரியுமா? திவ்யாவுக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே க்வெஸ்சன் கேன்
0: சார். அப்ப சொல்லிருங்களே, நான் சொல்லிறேன்.
1: சொல்லிருங்களே, நான் சொல்லிறேன். ஆஹா, இப்படி எல்லாம் ரகசியமா வேற ஒரு இது கூட்டு இருக்குதா திவ்யாவுக்கு ராசாத்திக்கும்?
0: நானும் சேர்த்துக்கிடவா?
1: ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள், கடைசியில கூடையில ஒரு ஆப்பிள் இருக்கணும். என்ன செய்வீங்க? அழகா யோசிச்சிட்டீங்க ராசாத்தியம்மா. பின்னாடி இருந்து யாரும் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நீங்களாவே யோசிச்சு சொல்லிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராசாத்தி அம்மா, நீங்க கேட்ட பதில் சொன்னதை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எளிமையான கேள்வியா இருந்தாலும் நீங்க நல்லா அழகா யோசிச்சு பதில் சொன்னீங்க. ராசாத்திக்கு ஒரு கிளாப்ஸே நம்ம கொடுத்துடலாம். ரெண்டு கேள்விக்கும் அருமையா பதில் சொன்னாங்க, அருமையா கேள்வி கேட்டாங்க இல்லையா?
2: நன்றி.
1: ராசாத்திக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும், பாடல் பாடும் போது உங்களுடைய வானொலியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கறது மட்டும்தான், சரியா?
2: கண்டிப்பா. இப்ப நம்ம தர்பார் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 줌마 키리.
1: புதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: இதுவரைக்கும் மாலை வணக்கம். என்ன அன்பான் நேயர் குற்றாலம் அம்பலவாணன்.
2: குற்றாலத்திலேருந்து அம்பலவாணன் ஐயா, கேள்வியோட தயாரா இருக்கிறீங்களா?
3: கை பண்ணி இதெல்லாம் கிடைக்குது.
2: ஓ, சரி சரி. கேள்வியோட தயாரா இருக்கிறீங்களா?
3: ஒரு பலகாரம் கிடைக்கும்.
2: ஒரு பலகாரம் கிடைக்கும்.
3: ரெண்டாவது
2: எழுத்தை மட்டும் எடுத்துடணும்ல?
3: எடுத்துட்டோம்னா ஒரு பலகாரம் கிடைக்கும். ஆமா, இந்த எழுத்து மட்டும் எடுத்தா போதும்.
1: ரெண்டு எழுத்துல என்ன ஒரு பலகாரம்?
3: தொடர்புடைய
2: ஒரு சொல்.
1: வீரத்தோட தொடர்புடையனா வெற்றி வச்சுக்கிடலாம். மூன்று எழுத்து வெற்றி வந்துருச்சு.
2: பானாவை எடுத்தீங்கன்னா சரியா வராதே.
1: ஆமா, வரல.
2: வீரத்தோட தொடர்புடைய பொருள் சொல் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. வீரம், வெற்றி,
1: அழகா.

0: எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால்
1: ரொம்ப
0: அது
1: ரொம்ப ஈஸியா.
2: அண்ணா சிம்பிளா முடிச்சேன், உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துட்டேன்.
0: ஆ சிம்பிளா கொடுத்தீங்கன்னா அந்த பலகாரம் தான் என்னன்னு தெரியலையே.
2: ரெண்டு பார்த்த பாரு பாக்குது என்னமா.
1: அது என்ன கலர்ல இருக்கும்லாம் கேக்குறாங்க இப்ப திவ்யா.
0: என்ன கலர்ல இருக்கும்? அது இனிப்பா.
2: போடலாம்
0: என்ன கலர்னாலும் போடலாமா? அது இனிப்பா?
1: அது இனிப்பா? இனிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா, உரைப்பா இருக்குமா, எப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க.
0: டைம் முடிஞ்சிருச்சு. தேன் தேன்
2: சொல்லுங்க.
0: அந்த இனிப்பு, அந்த பலகாரம் வந்து தேன் வருமா?
2: இனிப்பு, இனிப்புமா, இனிப்பு பலகாரம்,
1: இனிப்பு தான், இனிப்பு பலகாரம் அப்படி சொல்றாங்க.
0: சரி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு,
2: முடிஞ்சிருச்சா? இன்னொன்னுமா, சில கல்யாண வீடுகள்ல போடுவாங்க, கொடுப்பாங்க. கல்யாண வீடுகள்ல சாப்பாடு வைப்பாங்க.
1: கல்யாண வீடுகள்ல சாப்பாடுக்கு கண்டிப்பா வைப்பாங்க.
2: கல்யாண வீடு சில ஃபங்க்ஷன்ல வைப்பாங்க.
0: டைம் முடிஞ்சிச்சு, நீங்களே சொல்லிருங்க.
2: அது வந்து போராளி, வீரனே போராளி,
0: போராளி, போலி. கரெக்ட் கரெக்ட். கல்யாண வீட்டுல போலி வைப்பாங்க. நீங்க வீரத்தோட தொடர்பு, நீங்க என்ன தெரியுமா சொல்லிட்டீங்க, வீரம்னு சொல்றதுக்கு பதிலா வீரன், இன்னு வீரன்னு சொல்லிருக்கணும்.
1: இல்ல இல்ல, நீங்க குற்றாலம் எலஞ்சி அப்படிங்கறதுனால போலி சொல்லிட்டேன். இல்ல குற்றாலம், குற்றாலம் எலஞ்சி பக்கம், எலஞ்சியில ரொம்ப ஃபேமஸ் அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க உடனே சொல்லிருப்போம் அப்படிங்கிறாங்க. எலஞ்சியில தான் அந்த போலி ரொம்ப ஃபேமஸ் இல்ல?
0: உங்களோட சேர்ந்து ஒரு கேம். என்ன கேம் அப்படின்னா, நான் வந்து ஸ்வீட் பேரா சொல்லிட்டு வருவேன். அந்த ஸ்வீட் பேர்லாம் ஸ்வீட், ஸ்வீட்ஸ், பலகாரங்கள்.
1: இனிப்பு பேரா
0: சொல்லும்போது, இனிப்பு பேரா சொல்லும் போது நீங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம நான் ஏதாவது வேற ஏதாவது இந்த முறுக்கு ஐட்டங்கள், கார ஐட்டங்கள், வேற என்ன என்ன சொன்னாலும் நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஆமா, இனிப்பு சொல்லும் போது வரக்கூடியது எல்லாத்துக்குமே நீங்க வந்து வேணும்னு சொல்லணும். சரியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜாங்கிரி
2: வேணும்,
0: மிக்சர்
2: வேண்டாம்,
0: லட்டு
2: வேணும்,
0: பாகற்காய்
2: வேண்டாம்,
0: பச்சை மிளகாய்
2: வேண்டாம்,
0: காரசேவு
2: வேண்டாம்,
0: பால்கோவா
2: வேணும்,
0: அல்வா
2: வேணும்,
0: ஜிலேபி
2: வேணும்,
0: குலாப் ஜாமுன்
2: வேணும்,
0: சிப்ஸ். என்ன சிப்ஸ் உடனே, சிப்ஸ் உடனே என்ன யோசிக்கீங்க?
2: என்னமா வேற என்னன்னு அடுத்து கேக்க.
0: சிப்ஸ், சிப்ஸ்
2: வேண்டாம்
0: வேண்டாம். அது ஏன் இவ்வளவு யோசிக்கீங்க?
1: சிப்ஸ்ல இனிப்பு சிப்ஸ் இருக்கே.
0: அதெல்லாம் கிடையாது, சிப்ஸ்னா சிப்ஸ் தான். தட்டை
2: வேண்டாம்,
0: காரசேவு
1: நிகழ்ச்சியில.
0: கண்டிப்பா, நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு,
1: நன்றி.
0: புதிய தம்பி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். வழக்கம் போல நம்ம நேயர்கள் தான் அட்டகாசமா ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
1: சும்மா பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு.
0: ஆமாம், வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் நம்மளையும் யோசிக்க வச்சு, கண்டிப்பாக உங்களையும் யோசிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட, கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா, மற்றும்
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நாம 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி இருக்குது. மறக்காம கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல தான் நம்ம கேட்க இருக்கிறோம் படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1996 அதாவது இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். உங்களை அப்படி ஒரு 30 வருஷத்துக்கு பின்னோக்கி உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். 1996 அந்த வருஷத்தில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் அந்த திரைப்படம் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களும் தான் நம்ம இன்னைக்கு படம் பாடல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். பார்க்காமலே காதல் அப்படின்னு நம்ம காதலுக்கு ஒரு புது இலக்கணத்தை சொன்ன ஒரு திரைப்படம் எதுனா காதல் கோட்டை. ஊட்டியில் இருக்கிற ஹீரோயின் ட்ரெயினில் போகும்போது தன்னோட ஹேண்ட்பேக்கை தொலைக்க அது ராஜஸ்தானில் இருக்கிற ஹீரோவுக்கு கிடைக்க அதை ஹீரோயின் அட்ரஸ்க்கே அனுப்பி வைக்கிறாரு ஹீரோ. அதுக்கு நன்றி சொல்லி ஹீரோயின் கடிதம் எழுத பதிலுக்கு ஹீரோவும் கடிதம் அனுப்ப இப்படி கடிதம் மூலமாக ஆரம்பிக்கிற நட்பு காதலில் போய் நிற்கிது. ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்காமலே காதலிக்கிறாங்க. எனக்காவது நேரில் பார்க்கும்போது அடையாளத்துக்காக ஹீரோவுக்காக ஒரு ஸ்வெட்டரையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயின். இதில் ஹீரோவும் ஹீரோயினும் நேரில் பார்த்துக்கிட்டாங்களா ஒன்று சேர்ந்தாங்களா இதுதான் இந்த காதல் கோட்டை படத்துடைய கதை. சூர்யாங்கிற கேரக்டரில் அஜித்தும் கமலிங்கிற கேரக்டரில் தேவயானியும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்துடைய கதை ஒன்லைன் வந்து புறநானூர்லேருந்து எடுத்தாராம் இந்த படத்துடைய இயக்குனர் அகத்தியன். கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தேர் இவங்களுடைய நட்பு பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் இந்த நண்பர்கள் வந்து பார்க்காமலே அவங்களுடைய நட்பு இருக்கும். கடைசியில் தான் ரெண்டு பேருமே சந்திச்சுப்பாங்க. இதை படிக்கும்போது இதே மாதிரியே ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் பார்க்காம காதலிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த படத்துடைய கதையை வந்து அவர் எடுத்தாராம். தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது முதன்முறையாக இந்த படத்துக்கு தான் கிடைச்சது அகத்தியன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைக்கதை சிறந்த தமிழ் படம்னு மொத்தம் 3 தேசிய விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் இடம்பெற்ற 7 பாடல்களில் 5 பாடல்கள் இந்த படத்துடைய டைரக்டர் அகத்தியன் தான் வரிகள் எழுதியிருக்கிறாரு. இப்போது நம்ம காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்க ரசிக்க இருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

மணி 10 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில 1191 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும். 1996 வெளியான படங்கள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் காதலை பத்தி, அதுவும் காதலை விதவிதமா ரகரகமா நம்ம

0: தமிழ் சினிமாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்காமலே காதல், காதல் கோட்டையை வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒன் சைடு லவ்வர்ஸ் உடைய ஃபேவரேட்டான திரைப்படம் எது அப்படின்னா பூவே உனக்காக இந்த படத்தை வந்து சொல்லலாம். தன்னோட காதல் நிறைவேறலைனாலும் தான் ஆசைப்பட்ட பொண்ணோட காதலாவது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதலை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காதலனின் கதை தான் இந்த பூவே உனக்காக. நடிகர் விஜய் அவங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான படங்களில் இந்த பூவே உனக்காகவும் ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் விக்ரமனுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்புனையாக அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஹீரோயின், இவர் லவ் பண்ணுவார் இல்லை ஒன் சைடில், அந்த ஹீரோயின் வந்து கேட்கும், ஆஃப்டர்லா இல்லை ஒரு ஒன் சைட் லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லுவாங்க, ஒரு செடி ஒரு பூ. அந்த வசனம் வந்து இன்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் வசனம், ஒரு முக்கியமான ஒரு காதல் வசனமா இருக்கும். இப்ப அந்த வசனம் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
1: After all, one side love-க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே, ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல.
2: வாஸ்தவம் தாங்க, ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மட்டும்தாங்க என் காதலும்.
0: இந்த வசனம் வந்து இன்றைக்குமே வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டயலாக்னு சொல்லலாம். தான் ஆசைப்பட்ட பெண் அவளுடைய காதலோடு சேர்த்து வச்சு அவங்கள வாழ்த்துற விதமாக ஹீரோ பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் வரும். உன்னி கிருஷ்ணன் குரலில் வரக்கூடிய அந்த பாடலை இப்போ நம்ம காற்றலையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
5: படமும் பாடலும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை மற்றும் மத்திய அலை ஒலிபரப்புல இருந்து. 1996 அந்த காலகட்டத்தில் அதிக செலவில் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கு அதிக வசூலித்த முதல் தமிழ் திரைப்படம் இது. அந்த காலத்தில் 96லன்னா இந்தியன் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் சங்கர் அவர்களுடைய 3வது திரைப்படம். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் என்னதுன்னா, கமல் வந்து வயதான தோட்டத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த படத்துடைய கதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. டைரக்டர் சங்கர்கிட்ட கூட கேட்கும்போது அவர் சொல்லும்போது, நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும்தான் இந்த படம் பேசும் அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அது என்ன கதை என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியும். ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அப்போவே பிரம்மாண்டமாக படத்தை எடுத்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பி விட்டுருந்துருந்தாரு. அப்போ அவங்க இந்த படம் வந்து கதை யாருக்குமே தெரியாது, ஆனால் வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஊழல் லஞ்சம் இதை எதிர்க்கும் விதமாக அதை மையப்படுத்தி வந்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் இந்த இந்தியன் திரைப்படம். கமல் அப்பா மகன் ரெண்டு வேடத்தில் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்ததுக்காக கமல்ஹாசன் அவர்களுக்கு 3வது முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சிது. சங்கருடைய 3வது திரைப்படம் கமல்ஹாசனுக்கு 3வது முறையாக தேசிய விருது வாங்கி கொடுத்தது இந்த இந்தியன் திரைப்படம். பாடல் காட்சிகள்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற இந்த பாட்டில் நம்ம ஒரே ஃப்ரேமில் அப்பா கமலையும் மகன் கமலையும் நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து டபுள் ஆக்ஷனில் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் ஒரு பிரமிப்பு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாட்டில் கூட அந்த அப்பா மகன் அந்த ரெண்டு கமல்ஹாசனுமே அவங்க அந்த டான்ஸ் ஆடுறதுலாம் நமக்குமே இன்னுமே கொஞ்சம் ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். சுதந்திர போராட்டத்துடைய காட்சிகள் எல்லாமே நமக்கு தத்ரூபமாக இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதுக்காகவே டைரக்டர் தோட்டாதரணி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சண்டை காட்சியில் இந்த வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நமக்கு எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தின ஒரு திரைப்படம் இந்த இந்தியன் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்தியன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

5:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை பண்பலை ஒளிபரப்பிலிருந்து படமும் பாடலும். இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் ஒரு படம் தான் 1996 மோகன்லால் பிரபு தபு நடிப்பில் வெளியான சிறைச்சாலை. மலையாள படமான காலாபாணி படத்தை தான் தமிழில் மொழிமாற்றம் செஞ்சு சிறைச்சாலை அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக போராடினவங்களை அந்தமான் தீவில் இருக்கக்கூடிய சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்தி தண்டனைகளையும் சித்திரவதைகளும் செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். இந்த வரலாற்று சம்பவத்தை மையப்படுத்தி உருவானது தான் இந்த சிறைச்சாலை திரைப்படம். நம்ம நாட்டுக்காக போராடினாங்க, எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் சித்திரவதையும் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சிறைச்சாலை படத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும். ஒரு சில காட்சிகள் அந்த மாதிரி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே செட்டு போட்டு தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. இளையராஜா இசையில அறிவுமதி வரிகளில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: படமும் பாடலும் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை ஒலிபரப்புல இருந்து. 1996 வெளியான திரைப்படங்கள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்ததா என்ன படம் அப்படின்னா, கமல் அவர்கள் பெண் வேடமிட்டு நடிச்ச ஒரு திரைப்படம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அவ்வை சண்முகி இந்த திரைப்படம் தான் அது. ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து விவாகரத்தாகி பிரிஞ்சிருக்கிறாங்க. மனைவி கிட்ட தான் குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்கார பெண்ணாக வேடமிட்டு ஒரு அப்பா போகக்கூடிய ஒரு கதை தான் இது. மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படிங்கிற ஆங்கில படத்துடைய தழுவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை. எப்போ பார்த்தாலுமே இந்த படம் வந்து ஒரு சலிக்காத படம்னு சொல்லலாம். இந்த காமெடிக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்தில். அவர் பெண் வேடமிட்டு அங்கே போய் அந்த குழந்தைய வந்து பார்த்துப்பாங்க, வச்சுப்பாங்க, சரி. ஆனால் அது வந்து யாருமே வந்து அவரை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தங்க மட்டும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, தன்னோட அப்பா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன்.
2: காப்பாத்துறதுக்குன்னே நீங்க வந்த மாதிரி ஆயிடுத்து.
3: நீங்க
2: சொன்னாலும்
3: நீ சொன்னாலும் சொல்லனால குழந்தைக்காகத்தான் வந்தேன். குழந்தைய பார்த்துக்கத்தான் வந்தேன், அதை தான் செஞ்சு.
2: பெரியவா சொல்லுவா, தெய்வம் நேர்ல வராது, மாறு வேஷத்துலதான் வரும்னு. உங்க ரூபத்துல வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. மாமின்னு கூப்பிடலாம் இல்லையோ?
3: அப்படியும் கூப்பிடலாம்.
2: இது உங்க அண்ணே நினைச்சுக்கோங்க, இங்கே தங்கிடுங்க.
3: இல்ல, 5 மணிக்கு ஆத்துக்கு போயிடணும். மேக்கப்
2: மேக்கப்
3: அதாவது இப்போ ஆத்துக்கு போறேன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் செஞ்சு மேக்கப் பண்ணணுமே.
2: சரி பரவாயில்ல, ஆனா குழந்தைய உங்க குழந்தையவே நினைச்சுக்கோங்க. அவளை பெட்ரூம் கழிச்சுன்னு போங்க, நான் போய் மருந்து வாங்கிடுறேன். சாரி, பெட்ரூம் நேரா போய் லெஃப்ட்ல
3: போகணும். வாஸ்துப்படி லெஃப்ட்ல தான் இருக்கணும். உங்க ஆத்துல எப்படி?
2: கரெக்ட், அங்கதான் இருக்கு.
3: குழந்தை வலி எப்படிமா இருக்கு?
4: அப்பா
3: ரொம்ப வலிக்கிறதம்மா?
4: இல்லப்பா.
3: இல்ல மாமின்னு சொல்றோம்.
4: இல்ல அப்பா. காலமாடி
5: கண்ணுக்குட்டி, எப்படிமா கண்டுபிடிச்ச?
4: நீ அப்பாவோட வாசனை எனக்கு தெரியாதா? வேற யார் என்ன இப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பா?
5: மாமின்னு சொல்லணும்.
1: பாத்தீங்களா, அந்த குழந்தை வந்து கண்டுபிடிச்ச தன்னோட அப்பா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட போய் நடிக்கணும் அப்படின்னே அவர் தன்னோட இன்ஸ்பிரேஷனாக யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா தான் எடுத்துக்கிட்டாங்களாம். அவங்க அம்மா இப்படி பேசுவாங்க என்ன ஏது அப்படிங்கிறத தான் அவர் வந்து இதில் ரிப்ளிகா பண்ணிட்டதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய இன்டர்வியூஸில் கூட. இந்த படத்தில் ஒரு பாட்டு கூட வரும், ருக்கு ருக்குன்னு சொல்லிட்டு, அது கமல்ஹாசன் அவர்களே பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு வரிகளில் பாண்டி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தூணுக்குள்ளும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற வார்த்தைகளில் வந்து கொடுத்துருப்பார் வாலி அவர்கள். இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த கேரக்டர் நேமும் பாண்டி தான். அதை வந்து இந்த பாட்டில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பாட்டு தான் இப்போ நம்ம காற்றில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

0: 5:46 கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும். 1996 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களும் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். 1996 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. நடிகர் விஜய் நடித்த ஒரு சூப்பரான திரைப்படம். சங்கவி, கவுண்டமணி, செந்தில்னு பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கவுண்டமணியும் விஜயும் வர்ற அந்த காமெடி காட்சிகள் வந்து ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். ரெண்டு பேருமே வேலைக்கே போகாமல் நாள் முழுக்க பார்க்கில் தூங்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க வேலையே செய்யாமல் கையிலையும் சட்டை பாக்கெட்லேயும் அந்த இங்கு திரவிட்டு வந்து பில்டப் கொடுப்பாங்க பாருங்களேன். அதை இப்போ நீங்களே
1: கேளுங்களேன். பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பாக்கெட்லேயும் இங்கு.
2: இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான்.
1: என்ன யோசிக்கிறீங்க?
2: 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா?
1: இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான்.
2: நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
1: ஆபீஸ பத்தி நினைச்சேன்.
0: அப்புறம் ரெண்டு பேரும் அவர் வந்து பார்க்கில் போய் தூங்கி எழுந்ததாகட்டும், இவர் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் இருந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க விவரிக்கும் போது அடடா என்னாமா பில்டப் கொடுக்காங்கயா அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். இந்த படத்தில் வில்லனா வந்து கரண் நடிச்சிருப்பாங்க. கரண் வரக்கூடிய அந்த காட்சிகளுக்கு எல்லாத்துலேயுமே பின்னாடி வந்து ஷ்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இப்போ வரைக்குமே அந்த 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜியா மெமரி அப்படின்னு வந்து சொல்லலாம். வித்யாசாகர் இசையமைச்சிருந்த இந்த படத்தின் மூலமாக தான் சாதனா சர்க்கம் தமிழில் ஒரு பாடகியாக அறிமுகமானாங்க. அது என்ன பாடல் அப்படின்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சான் அப்படிங்கிற பாடல் தான் இப்போ நம்ம சாதனா சர்க்கம் குரலில். அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. காற்றலையில் கீரிட்டையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz தான் கேட்டுட்டு இருக்கீங்க. படமும் பாடலும் 1996 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோடு கூடவே அந்த திரைப்படங்கள் இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் நக்மா, கார்த்திக், கவுண்டமணி நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் மேட்டுக்குடி. 1996 வெளியாச்சு. ஜெமினி கணேசன் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு பாரம்பரியமான ஒரு பொக்கிஷம் இருக்குது, ஒரு வால் இருக்குது, அதை திருடுறதுக்காக அந்த வீட்டோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா அந்த வீட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாரு கார்த்திக். ஆனால் தற்செயலாக அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பேத்தி நக்மா வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருது. கடைசியில் வந்து அவர் வந்து அந்த வாழை திருநாரா இல்லை திருந்திட்டாரா அப்படிங்கிறது அந்த படத்தில் நல்ல சுவாரஸ்யமாக கலகலப்பாக காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக கவுண்டமணிக்கும் கார்த்திக்கும் இருக்கக்கூடிய அந்த காமெடி சீன் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நக்மாவை கரெக்ட் பண்ணணும், அவங்களை காதல் எப்படியாவது விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய ட்ரை பண்ணுவார். அதுக்கு கார்த்திக் வந்து உதவி பண்ணுவார். ஆனால் அது தெரியாமல் வந்து கார்த்திக் தான் தன்னை லவ் பண்ணுறாருன்னு நினச்சிப்பாங்க நக்மா. இப்போ அந்த ஒரு சீன் இருக்குது, அதுவும் அவர் கடிதம் எழுதுவார் இல்லையா அந்த காமெடி சீன், இப்போ
1: கேளுங்களேன்.
2: அந்த பூ மேட்டர் ரொம்ப கொட்டாச்சு போட்டுருக்கு,
1: உனக்கு எப்படி தெரியும்?
2: அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதுவதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அது இருக்கா அப்படி என்ன அமைக்க அமைக்க எழுதுறீங்க, அது கொஞ்சம் வாசிங்க.
1: கரெக்டா தான் எழுதிருக்கேன்.
2: அட வாசிங்க.
1: அட என்னப்பா, ஏன் எக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால் இந்த இடத்த கவனி.
2: ஐயோ,
1: நலம் நலம் அறியா அவா.
2: ஸ்டாப். ஏன் உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குயினுக்கு எழுதுற மாதிரி அழகாக எழுத வேண்டாம்.
1: குயினா யாரு?
2: அதான் இந்து. அது எப்படி எழுதுறது? தாங்க நான் எழுதுறேன்.
0: இதுக்கப்புறம் கார்த்திக் வந்து எழுதி கொடுப்பாங்க, அதை கவுண்டமணி கொண்டு போய் கொடுப்பாங்க நக்மா கிட்ட. இது எழுதுகிற சீனை வந்து நக்மா பார்த்ததுனால கார்த்திக் தான் கவுண்டமணிகிட்ட கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சந்தோஷமான பாட்டு தான் நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நானுங்கள் திவ்யா, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒலிபரப்பு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களைக் கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய்

நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தமிழக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தமிழக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 363 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:03. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த இனிமையான மாலை பொழுது நாம் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கடமையில் நாம் அக்கறையோடு ஈடுபட்டு எப்போதுமே பணியாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்கலாமா? டாக்டர் சீர்காழி அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடி அவர்கள் பாடல் கேட்கலாம்.

பெண்கள் பராசக்தியின் வடிவங்கள் அவர்கள். அவர்களை தாயாக கருதி நாம் மரியாதை செலுத்த வேண்டும். 6:07 ஆகும்போது பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனைவி மக்களுடன் சேர்ந்து நல்வழியில் நாம் குடும்பம் நடத்த வேண்டும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோடு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கேட்கலாம், ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:15 எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே. படிப்பதை போன்று கற்றவர்களிடம் கேட்பதும் உயர்ந்ததுதான். கேட்பதை போன்று நேரில் காண்பதும் மிக மிக சிறந்தது. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம். ஜாலி எப்ரஹாம் பாடியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆன்மீக வாழ்வின் முதல் அடையாளமே அமைதிதான். இரண்டாவது ஆணவம் இல்லாத தன்மை. அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க.

பக்தி உணர்வை நம்மில் ஏற்படுத்தவே திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் வழக்கம் ஏற்பட்டது. அடுத்த பாடல் கேட்கலாம், எம் ஹனிஃபா, கே ராணி குரல்களில்.

6:35. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு தகவல்களோட இனிமையான பாடல்களும் நம்ம கேட்க போகிறோம். முதல் தகவலா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பை தெரிஞ்சுக்கலாம். 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியால் நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக, அதாச்சும் பிரைவேட் கேண்டிடேட்ஸாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி தேர்வராக விண்ணப்பிக்கக்கூடிய விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு, அதாச்சும் ப்ராஸ்பெக்டஸ் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகட்டுதல் இவற்றையெல்லாம் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். தேர்வு கட்டணம் அதாச்சும் ₹200 www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாக இ சல்லான் மூலமாக செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களில்

www.training.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். தேர்வு கட்டணம் அதாச்சும் ரூபாய் 200 www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாக இ சல்லான் மூலமாக செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களின் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் அதாச்சும் நோடல் கவர்மெண்ட் ஐடிஐயில் அங்குள்ள முதல்வர்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதுநிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு 26/11/2026, இது வந்து தேரி அடிப்படையிலான தேர்வு, அன்று 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படுது. எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று நடைபெறும். இதற்கான முழு அந்த வழிகாட்டுதல்களையும் கூட அந்த ஸ்கில் ட்ரைனிங் tn.gov.in என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனி தேர்வராக தேர்வு எழுத 21/9/2026 முதலே கூட விண்ணப்பம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. தனி தேர்வராக விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து 9/10 வரைக்கும் குறிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

சேவை செய்திகளில் அடுத்த தகவல் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, 2026-27 ஆண்டுக்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-27 ஆண்டுக்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவி திட்டம் வந்து வழங்கப்பட இருக்குது. இவை நிபந்தனையின் அடிப்படையில் இந்த மேற்கண்ட வகுப்பினருக்கு வந்து வழங்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் இந்த வகுப்பினர்களுக்கு வந்து மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் கல்வித்தொகை வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாலிடெக்னிக், இளங்கலை தொழிற்படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணவர்கள் வந்து 21-10-2026 இந்த தேதிக்குள்ளாக விண்ணப்பங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம்.

சேவை செய்திகளில் அடுத்த தகவல், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவி குறித்த கோரிக்கை மனுக்கள் வந்து தகுதியான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தொடர்பான தகவல் தான் வெளியிட்டிருந்தாங்க. இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டம் தொடர்பான தகவல்கள், மேலும் பல கோரிக்கைதாரர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை தபால் வாயிலாகவும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7:00 அறிவியல் தகவல்கள், மனநலத்திற்கான மரபணு சிகிச்சையின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 8:05 ஊரும் உறவும், ராமன் பிறப்பு, வில்லுப்பாட்டு. வழங்குவோர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். இந்த 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். இதில் தொல்காப்பிய எழுத்ததிகார உரைகள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிந்து கொள்வோமோ? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேச நேரு அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் ரணியில் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:20 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை

2022 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொதுவெளியில் நாம் சரி செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். நாளை காலை 9:30, 10:30, 12:30, மதியம் 1:30, 2:30, 3:30, மாலை 4:30, 5:30, 6:30 மற்றும் இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். காலை 10:02 மன விரும்புதே நேர்வரப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு, இதில் மேற்கு வங்கத்தின் பிஷ்ணுபூர் குறித்த தகவல்கள். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி. மதியம் 12:20 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, ஒரு பெண் தனக்காக ஒரு சேமிப்பு வைத்திருப்பது அவசியமா என்ற தலைப்பில் தொழிலில் பேசலாம். 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உடலுக்கு நீர்ச்சத்து தரும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறித்த தகவல்கள். பிற்பகல் 2:00 குக்கு, 3:02 திரையருவி, மாலை 4:02 புதுகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:35 ஆசை அஞ்சல். நாளை 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நெடுநல்வாடை உணர்த்தும் அகமும் புறமும். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள், நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் இனிய நிகழ்ச்சி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மை 7 மணி இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நிறைய புதுமையான விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதில் மட்டும் அறிவியல் இல்லை, எல்லாவற்றிலுமே அறிவியல் இருக்குது. ஈவன் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மனநலம், மைண்ட், பாடி இதில் கூட அறிவியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அறிவியல் வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணி. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். மனநலத்திற்கான மரபணு சிகிச்சை, இது பற்றிய விவரங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த மனப்பதற்றம், இது மரபணுகள் தொடர்பான விஷயங்கள் இவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இனிமையான பாடல்களோட கூட தான் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாமா? பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து வருது.

அறிவியல் தகவல்களில் நம்ம இன்னைக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்முடைய மனப்பதற்றம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் கூட மரபணுக்களும் வந்து தொடர்பு இருக்குது. முக்கிய காரணமாக அதுவும் அமைதுன்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு மனப்பதற்றம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கூடவே மனச்சோர்வு, நரம்பு தளர்ச்சி இது போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும், தற்கொலை எண்ணங்கள் கூட இது மாதிரியான விஷயங்களால் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மரபணு ரீதியாகவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மனித வாழ்க்கையில் கவலை அல்லது பதற்றம் என்பது ஒரு இயல்பான உணர்வு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் சிலருக்கு இந்த பதற்றம் ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் நோயாகவே மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் இத்தகைய பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னா, இது வெறும் வளர்ப்பு முறையாலோ அல்லது சூழ்நிலையாலோ மட்டும் ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும்

பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கலாம், மரபியல் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு வந்தோம் இல்லையா. அறிவியல் ரீதியாக என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இந்த மனப்பதற்றம் தொடர்புடைய விஷயங்களை கேட்கும்போது எனக்கும் அது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வர வேண்டியதில்லை. நாம் எப்போதும் போல் ரிலாக்ஸாக நம்முடைய பணிகளை வந்து நம்ம செஞ்சுட்டே போகணும். இந்த மனப்பதற்றம் தொடர்பாக கண்டறிவதில் ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க, மனப்பதற்றத்துக்கு ஏதோ ஒரே ஒரு மரபணு மட்டும்தான் காரணமாக இருக்குமா அப்படிங்கும்போது இல்லை. நம்ம உடலில் 58 வகையான மரபணு மாற்றங்கள் வந்து அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு மரபணு மட்டும்தான் நமக்கு குறைபாடு இருக்குது, அதனால் நமக்கு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்து நம்ம இருக்கவே கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.

0: படிமா இதையும் பிளாக் பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப். இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
1: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
1: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

7:17 எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி அறிவியல் தகவல்களில் நம்ம மனநலத்திற்கான மரபணு சிகிச்சை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இரத்த அழுத்தம் அல்லது மனச்சோர்வு போன்ற பொதுவான பிரச்சனைகள் மாதிரி பல காரணிகளின் கூட்டமைப்பால் கூட இந்த மனப்பதற்றம், அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஆய்வின் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனப்பதற்றம் அப்படிங்கிறது ஒருவரின் பலவீனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. அது அவரது உயிரியல் பயாலஜிக்கல் சார்ந்த ஒரு பாதிப்பு அப்படின்னு மட்டும்தான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை ஒரு பலவீனமாக நினச்சிட்டு இதுதான் என்னுடைய வீக் சைடு அப்படின்னு நம்ம நினச்சிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.

நம்ம பார்த்தோம் இல்லையா, 58 மரபணு மாற்றங்கள் வந்து நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 66 முக்கிய மரபணுக்களும் கூட காரணம்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்சஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பேராசிரியர் ஜாக் ஹெட்ஜெமா மற்றும் அவரது குழுவினர் வந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டாங்களாம். நேச்சர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வில் வந்து சுமார் 1.22 லட்சம் மக்களுடைய அந்த மனப்பதற்றம் உள்ளவர்கள் மற்றும் 7.29 லட்சம் பாதிப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சுமார் 8.5 லட்சத்துக்கும் அதிகமானவருடைய மரபணு தரவுகள் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் வந்து பல உண்மையான முடிவுகளும் கூட கண்டுபிடிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், பாடல் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அறிவியல் தகவல்களோட திரை இசையில் நம்ம தகவல்களும் தெரிந்து கொண்டு இனிமையான பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனப்பதற்றம் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய 58 சுதந்திரமான மரபணு மாற்றங்கள், அந்த ஜெனட்டிக் வேரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இவை மூளை அழுத்தத்தை வந்து கையாளும் விதத்தில் மாற்றத்தை வந்து ஏற்படுது அப்படின்னு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த 58 மாற்றங்களின் பின்னணியில் 66 மரபணுக்கள் நேரடியாக செயல்படுவதையும் ஆய்வாளர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இவை பயம், ஆபத்து போன்ற உணர்வுகளுக்கு மூளை எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க.

பின்னணியில் 66 மரபணுக்கள் நேரடியாக செயல்படுவதையும் ஆய்வாளர்கள் வந்து உறுதி செய்திருக்காங்க. இவை பயம், ஆபத்து போன்ற உணர்வுகளுக்கு மூளை எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: என்னடா
0: இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
4: நாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மனப்பதற்றம் இல்லாமல் எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஒருவருக்கு மனப்பதற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் மனச்சோர்வு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துடுது. அதை தொடர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள், அந்த நியூட்ரோசிசம் அப்படிங்கிறது, நியூரோட்டிசம் அப்படிங்கிறது வந்துடுது. இன்னும் வேறு மாதிரியான எண்ணங்கள் கூட, பேட் லக்கான எண்ணங்கள் கூட நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் மரபணு ரீதியாகவே அதிக வாய்ப்புகள் வந்து இது ஏற்படுது. இவை அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையவை அப்படின்னு கூட ஆய்வின் மூலமாக சொல்கிறாங்க. இந்த ஆய்வு மரபணுக்களை பற்றி பேசினாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஆய்வாளர்கள் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. என்னென்னா, ஒருவருக்கு இத்தகைய மரபணுக்கள் இருப்பதால் மட்டுமே அவருக்கு மரபணு அவருக்கு வந்து மனப்பதற்றம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:50 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். அறிவியல் தகவல்களோட திரையசையில் இனிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மரபணுக்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. மரபணுக்கள் வந்து ஒருவருக்கான பாதிப்பு வாய்ப்பு, அதாச்சும் பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டியை மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர, ஆனால் அவர் வாழும் சூழல் மற்றும் அவருக்கு ஏற்படும் நேரடி வாழ்க்கை அனுபவங்கள் அந்த பாதிப்பு வந்து வெளிப்படுத்துவதை தீர்மானிக்கின்றன. மற்ற காரணிகளும் வந்து இதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அறிவியல் தகவல்கள்னு இன்றைக்கி நம்ம மரபணுக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும். ஒவ்வொருவருக்கும் எந்த மரபணுவில் பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கான மருந்துகளை வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்க முடியும். அதனால் நாம் வந்து மனக்கலக்கம் அடையவோ இதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எதையுமே ஓவர் கம் பண்ணி நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம். வினைத்தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தவிக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தவிக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக

காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடமாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏணி சற்று முன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஊரும் உறவும் நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் ராமன் பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குவோர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர்.

0: அதாவது அயோத்தியாபுரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே அங்கு யாரை ஆண்டு வருகிறார்,
1: அப்படி யார் யார் அம்மா ஆண்டு வருகிறார்கள்,
0: அரச மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி. அவர் தசரத சக்கரவர்த்தி என்றால் 56 தேசத்திற்கு ஒரு அதிபதி. சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற மன்னன் தசரதன். அவனுடைய நாட்டிலே நீர்வளம், நிலவளம், குடிவளம், கோல்வளம் எல்லாம் அமையப்பெற்ற நாடு. அந்த நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய அரசனாக தசரதன் மன்னன் மந்திரி பிரதானிகளோடு மக்கள் அவர்களோடு மக்கள் முகம் ஆடாமல், மனுநீதி குன்றாமல், நீதி நேர்மை தவறாமல் அரசு புரிந்து வருகிறார் தசரதன். அந்த தசரத சக்கரவர்த்தியாகப்பட்டவருக்கு ஏகபோகமான சொத்து, சுகங்கள், பொன்னு பொருட்கள், பூமி ஆஸ்தானம் எல்லாம் இருக்கிறது.

0: அரச ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய நிலையிலே ஆண்டு வரக்கூடிய நாளையில்
1: ஆண்டு வரக்கூடிய வேளையில்
0: அவருக்கு மனைவிமார்கள் எத்தனை பேர்கள் ஐயா?
1: மனைவிமார்கள் மூன்று பேர்கள். மூன்று பேர்கள்.
0: மூன்று பேர்கள் பெயர் என்ன?
1: மூன்று பேர்கள் பெயர் என்னம்மா?
0: கோசரையம்மாள், சிமித்திரையாள், கைகேசி என்று சொல்லக்கூடிய மூன்று மனைவிகளோடு அதாவது மன்னனும் அந்த மனைவிமார்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலத்தில் அவளுக்கு என்ன குறை தெரியுமா?
1: என்ன குறை அம்மா?
0: அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அதுதான் இல்லை. அதாவது குழந்தை இல்லை. ஆமா, மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் ஏகப்பட்ட கவலையோடு இருக்கிறார். அப்படி கவலையோடு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கோசலை அம்மாள் வந்தாள்.
1: கோசலை பெண்கொடியால் வந்தாள்.
0: அதாவது இப்பொழுது நமக்கு குழந்தை இல்லை என்று
1: கவலைப்படாதீர்கள்.
0: அவளும் அப்படி சொன்னாள். கைகேசி வந்தாள். அந்த மன்னனிடத்திலே மகிழ்ந்து பேசினார்கள். பேசினாலும் அவருடைய குறை அவருக்கு தான் தெரியும். ஆமா, மூன்று மனைவிமார்கள் இருந்தும்
1: குழந்தை இல்லையே,
0: மக்கள் செல்வம் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா?
1: மனக்கவலை உண்டாகும்.
0: அதாவது நாட்டிலே மன்னனுக்கு மக்கள் இல்லையே என்றுதான் பேசுவார்கள்
1: சொல்வார்கள்.
0: அப்படி என்று நினைத்து தசரத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் என்ன எண்ணினார் தெரியுமா? கொழு கூடத்தில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் நினைத்தார்.
1: நினைத்து கொண்டிருக்கிறார்.
0: ஆஹா, குழந்தை இல்லையே, நாமல் எத்தனை வருடத்திற்கு இப்படி இருக்க முடியும்? நமக்கு பின் இந்த நாட்டை அரசு செய்வதற்கு மகிந்தர்கள் இல்லையே என்று மனக்கவலை கொண்டு பாடாத திருமுகம் மாறுபட்டு மதிமுகத்திலே கவலையோடு இருக்கின்றார் தசரதன். அந்த நேரத்தில் அங்கு யார் வருகிறார் தெரியுமா? அதாவது தசரத மன்னருக்கும் மக்களுக்கும் செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அதாவது வசிஷ்ட மாமுனிவர். அந்த முனிவராகப்பட்டவர் வருகை தெரிகிறார் அயோத்தியாபுரிக்கு. அயோத்தியாபுரி நாட்டிலே வந்து அந்த அரசன் முகத்தை ஏறிட்டு பார்த்தார்.
1: ஏறிட்டு பார்க்கிறார்.
0: மன்னனாகப்பட்ட தசரதன் கேட்டார்.
1: என்ன கேட்கிறார்?
0: ஐயா,
1: என்ன
0: மகாமுனிவரே, வாருங்கள், அதை அமருங்கள் என்று சிம்மாசனம் அமைத்தார். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வசிஷ்டர் அந்த தசரதன் முகத்தை பார்த்து கேட்டார். ஆஹா, தசரதா, உனக்கு என்னப்பா கவலை? ஏன் இப்படி இருக்கிறாய்? அப்படி என்று ஏற்குரிய இடத்திலே தசரதன் சொல்லுகிறார்.
1: என்ன சொல்கிறார்?
0: எப்படி சொல்கிறார் என்றால், ஐயா

0: ஆகப்பட்டவர்
1: சரி
0: மன்னன் முகத்தை பார்த்து என்ன சொல்கிறார்?
1: மன்னவர் முகத்தை பார்த்து என்ன சொல்கிறார்?
0: தசரதா
1: தசரதா,
0: நீ அஞ்சாதே மலையாதே
1: மலையாதையா,
0: உனக்கு குழந்தைகள் பிறக்கும்.
1: ஆமா,
0: அப்படி என்று தேவ ஞானத்தை சிந்தித்து பார்க்கிறார்.
1: சரி,
0: தேவ ஞானத்தை சிந்தித்து பார்க்கும் நேரத்தில் ஆஹா, தசரதற்கு குழந்தைகள் பிறக்கும் என்பதை தெரிந்து தசரதனிடத்தில் முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா?
1: என்ன என்னமா?
0: அதாவது தசரத மன்னனே,
1: மன்னவரே,
0: தயங்காதே கலங்காதே, உனக்கு உலகத்திலே நான்கு பாலர்கள் உதயமாகுவார்கள்,
1: நான்கு பிள்ளைகள் உண்டு,
0: ஆனால் நான்கு பிள்ளைகள் உனக்கு பிறக்கும், ஆனால் கவலைப்படாதே. ஆனால் ஒன்று
1: என்ன,
0: ஒரு காரியம் செய்ய வேண்டும்.
1: என்ன?
0: உனக்கு புத்திரன் வேண்டுமானால் புத்திரகாமேஷ்டியாகம் நடத்த வேண்டும். புத்திரகாமேஷ்டியாகம் நடத்தினால் அதன் மூலமாக உனக்கு குழந்தை பிறக்கும். அப்படி என்று சொல்லிவிட்டு வஜிஷ்ட முகாமணிவர் மறைந்து விட்டார், சென்று விட்டார். பார்த்தான் தசரதன், ஆஹா, நமக்கு புத்திரன் உண்டு என்று முனிவர் சொல்லிவிட்டார், இனிமேல் நாமளுக்கு கவலையே வேண்டாம் என்று அந்த பட்டணம் முழுவதும் அலங்காரம் செய்து அயோத்தியாபுரி பட்டணத்தை அலங்கரித்து, அதாவது ஆதி கலைக்கோட்டு மகாமுனிவர் அவர்தான் நாட்டிலே நல்லவர், நல்லது நடக்கும் என்று சொல்பவர். ஆகையினால் கலைக்கோட்டு மகாமுனியின் அனுமதியின் பேரில்,
1: சரி,
0: அதாவது முனிவர்களை வரவழைத்தார்.
1: முனிவர்களே, பெரிய முனிவர், கலைக்கோட்டு மாணிமுனிவர்,
0: ஆமா, கலைக்கோட்டு மகாமுனிவரும் மற்றும் நாரதர்,
1: நந்தி தேவர்
0: மற்றும், அதாவது சுவாமித்ரர், வியாசக முனிவர், இப்படி சொல்லக்கூடிய முனிவர்களை ஒன்று சேர்த்து. ஆனால் தசரத மாமன்னன் என்ன செய்கிறார்?
1: என்ன என்னமா?
0: அந்த அக்கினி குழியை வெட்டினார். அக்கினி குழியிலே முனிவர்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்தார்கள், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து. ஆனால் என்னையா நடக்கின்றது?
1: என்ன என்னமா நடக்கிறது?
0: அக்கினி குழியை வெட்டியா, குழியை
1: வெட்டியே
0: ஐயா, குழியை

0: ஆக உள்ளத்திலே இருந்து ஒரு வேதாளம் பிறந்தது. அந்த வேதாளம் அகப்பட்டது. சும்மா வந்ததா?
1: என்னம்மா
0: என்னது கொண்டு வந்தது தெரியுமா? கையிலே ஒரு தட்டு,
1: தட்டிலே பாயாசம்,
0: தட்டு நிறைய பாயாசம்.
1: சரி,
0: அக்கினி உள்ளிலே பிறந்தாடிய வேதாளம் அகப்பட்டது. அந்த பிறந்து தசரத மாமன் நன்னிடத்திலே கொடுத்தது.
1: சரி
0: மன்னா, இதோ இருக்கக்கூடிய பாயாசத்தை எடுத்து, இந்த அமிர்தமானதை எடுத்து, உனது மனைவிமார்கள் மூன்று பேர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும்.
1: மூன்று பெண்களுக்கு நீ கொடுக்க வேண்டும்.
0: அப்படி கொடுத்தால் உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும்,
1: உடனே குழந்தை உண்டாகும்.
0: ஆகா, குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லிவிட்டு வேதாளம் மறைந்து விட்டது. அந்த வேதாளம் மறைந்த நேரத்திலே அங்கே என்ன நடக்கின்றது?
1: என்ன என்னம்மா நடக்கிறது?
0: உடனே பார்த்தார் தசரத மாமன்னன், அதாவது தட்டிலே இருக்கக்கூடிய பாயாசத்தை எடுத்து
1: எடுத்து
0: மூன்று பாகமாக

0: வைத்தார்.
1: மூன்று பாகமாக வைத்தார்.
0: அதாவது
1: என்னம்மா?
0: கோசலையம்மாளுக்கு ஒரு பாகம்,
1: ஒரு பாகம்
0: சிமித்தையாளுக்கு ஒரு பாகம்,
1: ஒரு பாகம்
0: கைகேசியாளுக்கு ஒரு பாகம்,
1: ஒரு பாகம்
0: மூன்று பங்கு வைத்து கொடுத்து,
1: மூன்று பேர்களுக்கு மூன்று பங்கு வகித்து கொடுத்தார்.
0: ஆனால் அதிலே மிச்சம் இது கொஞ்சம் இருக்கும்ல, தட்டுல
1: ஓடிட்டு
0: அதை வலித்தார்.
1: சரி,
0: வலித்து எடுத்து யாருக்கு கொடுத்தார்?
1: யாருக்கு?
0: ஆசை மனைவியாகப்பட்டவள், அதாவது சிமித்தா தேவி.
1: ஆமா, அன்பு மனைவி, பாச மனைவி.
0: இளைய மனைவி இல்லவா? ஆகையினால் சிமித்ரா தேவிக்கு அந்த பங்கை கொடுத்தார். அதாவது கோதவைக்கு ஒரு பாகம் கிடைத்தது,
1: ஒரு பாகம்.
0: ஆனா கைகேசிக்கு ஒரு பங்கு கிடைச்சது.
1: சரி,
0: இந்த சிமித்ராளுக்கு மட்டும் ரெண்டு பங்கு.
1: ரெண்டு பாகம், ரெண்டு பங்குன்னா அவளுக்கு ஆசை மனைவி, அன்பு மனைவி, பாச மனைவி.
0: ஆமா, அதனால அப்படி கொடுக்க,
1: சரி,
0: உடனே கொடுத்த நேரத்தில் முனிவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள்.
1: நல்ல வாழ்த்துதாங்க.
0: ஆஹா, வேதாளம் வந்தது,
1: சரி,
0: பாயாசம் கொடுத்தது, தசரதன் பங்கு வைத்து கொடுத்தார், அத்தனையும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படி என்று வாழ்த்தி சென்றார்கள்.
1: சரி,
0: அத்தனை பேருக்கும் வாழ்த்தி செல்ல,
1: வாழ்த்தி கொண்டு
0: அந்த நேரத்தில் அங்க என்ன நடக்கிறது தெரியுமா?
1: என்ன?
0: அதனால கோசலை அம்மாள் குழந்தை உண்டாகினாள். எப்படி தெரியுமா? அன்று

0: மாதம் வழிந்தது. நான்காவது மாதத்திலே அயோத்தியாபுரி வட்டத்திலே இருக்கக்கூடிய கோசலை கையை சுமித்ரையாள் மூன்று பேர்களும் கர்ப்பமாகி மூன்றாவது மாதத்திலே முகவெடுப்பு கண்டு,
1: முகவெடுப்பு வந்து,
0: அதாவது நான்காவது மாதத்திலே நளினை மயக்கமானார்கள். கஞ்சி குடி மறந்தால் கண்ட மண்டத்தை தேடினார்கள். ஆனால் மாங்கனி தேங்கனி வறுக்கை விழாக்கனி பித்திப்பு பண்டத்தின் மீது ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டாலும் போதாது, மன்னன் கொடுத்து வாங்கணும். அத்தனை பேர்களுக்கும் மூன்று பேர்களுக்கும் ஆனால் பங்கு வைத்து மூணு பாகம் வச்சுதான் கொடுத்தாரு.
1: மூணு பாகம் தான் கொடுத்தாரு.
0: அது பாயாசத்தை இந்த கனிகளை கொண்டு மொத்தமா வச்சாரு.
1: மொத்தமா கொடுக்காரு.
0: ஆமா ஆமா,
1: கொடுக்கற மாதிரி இருக்கணும்.
0: அப்படிதான்
1: வாங்கி வாங்கி அவன் முன்னாடி கொடுத்தாம்மா.
0: அப்படியா?
1: குழந்தைக்கு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு.
0: ஆனால்
1: ஆமா,
0: அந்த மூன்று பேரும் கனிகளை சாப்பிட்டு
1: சரி
0: நான்கு ஐந்தாவது மாதத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்?
1: எப்படி எப்படி
0: ஐந்தாவது

அயோத்தியா அப்படி பட்டணத்திலே எல்லோர்களும் அன்பாக, அதாவது குழந்தைகள் பிறந்த தின விழாவை அழகாக கொண்டாடி தசரத சக்கரவர்த்திக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். நாடு செழிக்க ராமர் பிறந்த நாளையிலிருந்து அன்று முதல் அந்த நாடாகப்பட்டது. அயோத்தியாபுரி பட்டணமாகப்பட்டது. அழகாக அழகு சௌந்தரியமாக

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ராமன் பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். வழங்கியோர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நேரம் 8:31, எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தற்போது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: அடக்கி ஆளு ஆண்டி அப்பா

0: 8:35 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். மனு கிருஷ்ணராஜ், தேவாகியர் இணைந்து பாடியிருக்காங்க, நினைவிருக்கும் முறை திரைப்படத்தில் இருந்து.
1: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
3: ஆஹா ஓஹோ,
2: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
1: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
2: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாள், ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

8:41 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் நாம கேட்கலாம், வசூல் ராஜா திரைப்படத்திலிருந்து.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

11:51 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் கேட்கலாமா? பிரியம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கோபால் சர்மா, அனுராதா ஸ்ரீராம் என்ற குழுவினர் பாடியிருக்காங்க பாடலை தான்.

நேர்களை இனிய பாடல்கள் நம்ம கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள். 9 மணிக்கு தொடர்ந்து நாம பண்பலை 102.6 இடைவிடா இசைமலையில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இடைவிடா இசைமலையில் இனிமையான பாடல்கள் நாம் கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நேரம் 9:30, ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தொல்காப்பியம் பற்றி தான். தொல்காப்பியம் ஒரு சிறந்த இலக்கண நூல் நம் தமிழ் மொழியில். அந்த தொல்காப்பியத்துக்கு பலரும் உரை எழுதியிருக்காங்க. அதை அந்த தொல்காப்பியத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில். அப்படி எத்தனை அந்த உரைகள் இருக்குது, எழுத்ததிகார உரைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாமா? பாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: தொல்காப்பிய இலக்கண நூலுக்கு எழுதப்பட்ட உரைகளில் மிக மிக பழமையானதும் தமிழ் மரபில் நின்று எழுதப்பட்டதுமான அரிய உரை அப்படிங்கிறது இளம்பூரணர் அப்படிங்கிறவர் எழுதிய உரை தான். இந்த உரை 1868 முதன் முதலாக அச்சாகுச்சு. பின்னர் 1928 தேசபக்தர் வ.உ. சிதம்பரனார் இந்த நூலை வந்து அச்சிட்டாங்க. 1969 பேராசிரியர் அடிகளாசிரியர் சிறப்பான ஆய்வு பதிப்பையும் வெளியிட்டாங்க. 1969 பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி மாணவர்களுக்கு பயன்படும்படியான ஒரு பதிப்பையும் வந்து வெளியிட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பாடல் கேட்போமா? பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா?

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் டிடி

0: மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
1: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
3: இன்னும் வேற எந்தெந்த ஆசிரியர்கள் எழுதிய உரையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா,

0: வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: இன்னும் வேறு எந்தெந்த ஆசிரியர்கள் எழுதிய உரையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, கோபாலையர் பேராசிரியர் கங்காதரன் அவர்களாக மிகச்சிறப்பாக ஆராயப்பட்ட தொல்காப்பிய எழுத்ததிகார உரைக்கொத்து அப்படிங்கிற புத்தகம் நமக்கு நூலும் நமக்கு கிடைக்குது. இந்த பதிப்புகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கணம் உலகமறியாத ஒரு இளம் போரணர் உரைக்கான விளக்க நூல் ஒன்று கையெழுத்து பிரதியிலேயே கூட கிடைக்குதுன்னு சொல்லலாம்.
2: காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி
3: ஆரம்பத்திலே அவசகனமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
4: கண்ணே
5: கண்ணே
4: கனியே
5: கனியே
4: முத்தே
5: முத்தே

தமிழ் இலக்கண கல்வி மரபு சார்ந்த பல செய்திகளுக்கான விளக்கங்களும் வந்து தொல்காப்பிய எழுத்து அதிகாரத்திற்கு நச்சினார்க்கிணியர் எழுதிய உரையை ஒப்பிட்டும் நவீன மொழியில் கருத்துக்களை மேற்கோள் காட்டியும் சுவையாக எழுதப்பட்டிருக்குது. இதை எழுதிய அறிஞர் யாருன்னு குறிப்பிடாமல் எழுதப்பட்டிருக்கு. இந்த விளக்கத்தை எழுதியிருப்பவர் பெரும் இலக்கணப் புலவர் வெங்கடராஜுலு அவர்களாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோடு.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 100

1944 வந்து வெங்கடராஜலு அவர்கள் எழுதிய எழுத்ததிகார ஆய்வு என்ற நூலில் உள்ள கருத்துக்களும் குற்றியல் உகரம் பற்றிய கருத்துக்களும் அவரே இந்த விளக்கத்தை எழுதியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லலாம். இந்த கையெழுத்து பிரதியில் பல முறை குறிப்பிடப்படுவதும் இந்த கருத்துக்கு வந்து அரண் சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தொல்காப்பியத்திற்கான எழுத்ததிகார உரைகள் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இளம்பொருணர் அவர்கள் எழுதிய அந்த உரைக்கும் சிறிய அளவில் உரை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே நம்ம பார்த்துட்ருக்கோம்.

0: Goodbye and thank you so much for listening.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: बारिश की बूंद में
3: நாம் இதுவரை கேட்டோம். ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 இன்றைய போட்டிகளின் நிலவரத்தை கேட்டோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இடம்பெற இருக்குது. எந்த நேயருடையது அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவிதைகள் கல் தான் இன்று சுகமான ராகம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பாடலாக குமுதம் திரைப்படத்திலிருந்து 1961 வெளிவந்த படம் இது. கவிஞர் அவர்களுடைய வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பாங்க. பாடல் நாம கேட்கலாம். இது பாடல் வந்துட்டே இருக்கு. நடிகை சௌகார் ஜானகி அவர்களின் கையை பிடித்து கொண்டு நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அழைத்து சென்று மாமல்லபுரம் அழகிய கல் சிற்பங்களை காட்டி பாடும் பாடல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

முதல் வெளிவந்த திரைப்படம் இது. எல்ஆர் ஈஸ்வரியம்மா பாடிய பாடல். நடிகர் மாஸ்டர் பிரபாகரன் பல்லவராஜா ஒட்டுக்கள் இல்லாமல் ஒரே கல்லை எடுத்து மண்டபம் கட்டியது பற்றி பாடும் பாடல்னு பாடலுக்கான விளக்க உரையும் எழுதியிருக்காங்க. கேட்கலாம் நாம பாடத்திலிருந்து.

அவருடைய தொகுப்பில் அடுத்த பாடல் சொல்லியிருக்காங்க, ஆலயமணி திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எல்லாரும் ஈஸ்வரி இணைந்து பாடியிருப்பாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் டேம் பார்க்கில் நடிகை சரோஜா தேவி ஆடி வருவதை நின்று கொண்டே ஓவியம் வரைந்து கொண்டு பாடும் பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம கேட்கலாம்.

கண்களை கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 10:33. சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, உயிர்மேல் ஆசை அப்படிங்கிற படத்திலிருந்து 1967 வெளிவந்த திரைப்படம் இது. கே பி சுந்தராம்மாள் பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் தான் நடிகை கே பி சுந்தராம்மாள் இரண்டு சின்ன குழந்தைகளின் முன்பாக பாடும் தத்துவ பாடலில் கல்லை உடைத்தால் தூளாகும், அதை கலையாய் வடித்தால் சிலையாகும் அப்படின்னு அந்த வரிகளோடு பாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

0: கேளு பாப்பா.
1: விக்ரமசிங்கபுரம் சைலம்மாள் அவர்களுடைய தொகுப்பு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகள் படத்திலிருந்து. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த படம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதியவர் வேடமிட்டு பாடும் அருமையான தத்துவ பாடல்னு சொல்லியிருக்காங்க. 1957 இந்த படம் வந்து வெளிவந்துச்சு. பாடல் நாம் கேட்கலாம்.
2: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, நவராத்திரி திரைப்படத்திலிருந்து 1964 வெளிவந்த படம் இது. டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடியிருப்பாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் 9 வேடங்களில் நடித்து 100 நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படத்தில் பாடும் ஒரு இனிய பாடல். கல்லில் வடித்த சிலைகளை பார்த்தால் மயக்கம் தரவில்லையா என்கிறார் இந்த பாடல் வரிகள்.

6:46 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் மொழி. இன்றைக்கி வந்து நாம் விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. 1963 வெளிவந்த திரைப்படம் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் இனிமையான பாடல் இது. நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் சாவித்ரி அம்மா அவர்களும் தோட்டத்து பார்க்கில் வைத்து பாடும்போது கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குது என்று பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விக்ரமசிகபுரம் எம் சைலம்மாள் அவர்களுடைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பாசமலர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. 1961 வெளிவந்த படம் இது. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாம்மா குரல்கள்னு பாடல் இடம்பெற்றிருக்கும். நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் கார் ஓட்டிக்கொண்டு பாடும்போது சலவைக்கல்லே சிலையாக தங்க பழம் கையாக மலர்கள் இரண்டும் வெளியாக என்கிறது கவிஞருடைய வரிகள்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

0: அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து. 1968 வெளிவந்த இந்த படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பாங்க. சினிமாவில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் முதியவர் வேடம் தரித்து தினசரி காலண்டரில் 9ஆம் தேதியை பார்த்து பாடும் பாடலில் பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா அப்படிங்கிற வரிகளோடு இந்த பாடல் அமைந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.
1: யா

0: ஓங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்துன்னு கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் இடம்பெற்ற பாடல் இது. நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிகை தேவிகா அவர்களுடன் மேடையில் போட்டி பாடலில் பாடும்போது கல் தோன்றி மண் தோன்றும் முன் தோன்று தமிழே அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது?
0: பின்ன என்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விக்ரமசிங்கபுரம் எம் சைலம்மாள் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிறைவு பாடலாக கேட்க போகிறோம் அவருடைய விருப்ப பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து 63 வெளிவந்திருக்கு. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி சுசீலம்மா பாடியிருக்காங்க. நடிகர் அசோகனும் நடிகை தேவிகாவும் மலையடிவாரத்தில் ரயிலில் ஏறிக்கொண்டும் மரத்தில் ஏறிக்கொண்டும் பாடும்போது மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கல்லும் கனியாகும் என்கிற கவிஞருடைய வரியையும் கோட் பண்ணி எழுதியிருக்காங்க. பாடல் நாம் நிறைவாக கேட்கலாம்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:36. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் வெண்ணிராடை படத்திற்காக என்னென்ன வார்த்தைகளோ. பி. சுசீலா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் படம் கௌரவம்.
1: கண்ணா

குள்ளையே.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை மௌனராகம், இது நம்ம ஆளு, உயர்ந்த உள்ளமாகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி. குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிதடி,

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகள் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தார் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்,

வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன்

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை சுமதி என் சுந்தரி, ரிக்ஷாக்காரன், அவளுக்கென்று ஒரு மனமாகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேர்மைப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள், ரயில் பயணங்களில் பனித்திரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து பாடல்கள்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:30 30 நொடி 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து ரயில் பயணங்களில் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள், ரயில் பயணங்களில், அதனைத் தொடர்ந்து பனித்திரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 4:10:40. நேயர்கள், இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக பிரணமாம்யகம் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது, கௌளி ராகம் ஆதிதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவாவா பாபநாசம் சிவன் பாடல், வராளி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை மயிலையம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் பி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்

அடுத்து டிஎம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள திருமால் பெருமாள் படப்பாடல்.

0: தோன்றும் ரமணா ரமணா ரமணா.
1: சிவகவி படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர்.